சோனா எஃப்எம் 107.8.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே.

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: முடியும் என நினைத்தால் முன்னேற உலகமே உனக்கு வழிகாட்டும். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க. ஆனால் உடனே மனசுக்குள்ளார ஒரு குரல் வரும், நம்மளால் முடியுமா, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு திறமை இருக்கா, தோல்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அது முடியாது அப்படிங்கிற மாதிரி நாமே முடிவு பண்ணிட்டோம்னா அங்கேயே நம்ம பயணம் நின்றுடும். நம்மளால் முடியும், நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும், அதில் வெற்றியுமே காண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காலையிலிருந்து சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலகின் மிகச்சிறிய கண்டம் இது, உலகின் மிகச்சிறிய கண்டம் இது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்கு. இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்தியா. இப்போ உங்களுக்காகவே முதல் அப்படின்றவே என்ன வந்திருக்குது அப்படின்னா, கோகோன்னு சொல்லக்கூடிய அந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸ் வந்து கடந்த வாரத்தில் 330 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோகோ பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய வரத்தை வந்து இப்போ சீராக இருக்குது, விலை சற்று குறைஞ்சிருக்குது. தரத்தை பொறுத்து 330 ரூபாயிலேருந்து 350 ரூபாய் வரைக்குமே விலை போயிட்டு இருக்குது. மீண்டும் செப்டம்பர் டு அக்டோபர் மாத அறுவடையின் போது விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செவ்வாழை இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 57 ரூபாய், இப்போ 60 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது, தரத்தை பொறுத்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வரத்து மிகவும் குறைவாக காணப்படுவதால் மேலும் விலை உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமுக்ரா கிழங்கு அஸ்வகந்தா இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 300 ரூபாய், இந்த வாரத்தில் 330 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இருப்பில் இருக்கக்கூடிய அமுக்ரா கிழங்கு விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னும், தரத்தை பொறுத்து 180 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. சிறிய ஏற்ற இறக்கத்துடன் தான் இதே விலை தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 26 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 44 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 44 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், பூஷவரை 90 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், கீரைகள் 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது? அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்ருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
4: நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வறட்சி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில், அதுக்கப்புறமா நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மின்சாரம் அந்தளவுக்கு முக்கியம், இப்போ இந்த இடங்கள்லாம் வந்துட்டு மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால எம்ஜிஆர் நகர், கலர்பட்டி, கட்டிநாயக்கன்பட்டி, மணிக்கம்பட்டி, கரிக்காப்பட்டி, குறுக்கப்பட்டி, சாமுண்டி நகர், செவிடனூர், கூலாண்டியூர், இருப்பாளி, மூலப்பாதை, பொடையந்தெரு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, அதே மாதிரி ஜலகண்டாபுரம் துணைமின் நிலையத்தில் தான் வந்து மின் பராமரிப்பு பணியான காரணத்தினால தோரமங்கலம், வங்காளியூர், வர்க்காப்பட்டி, கருக்காப்பட்டி, அதுக்கப்புறமா கருணை நகர், காப்பாரத்தம்பட்டி, டி தோரமங்கலம், குட்டிக்கண்ணன் தெரு, மலையம்பாளையம், காட்டு வளவு ஒரு பகுதி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களோட வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குனு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது மசாலா வந்து ஏதாவது அரைக்கணும், இல்லை மாவு ஏதாவது அரைக்கணும் அப்படி மாதிரி நினச்சிட்டிங்க, இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்காக வந்துட்டு நான் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணு ஃபுல்லாக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார எல்லா வேலையுமே ப்ராப்பராக முடிச்சு வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி இன்றைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. அங்கே வந்துட்டு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜலகண்டாபுரம் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களாக இருந்தீங்கனாலுமே இன்றைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களோட வேலை எதுவுமே டக்கு டக்கு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்து தான் உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நவம்பர் மாதம் 1st குரூப் 2 ஏ தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சியால் வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது. தமிழக அரசுடைய குரூப் 2 ஏ தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏ குரூப் 4 ஆகிய பதவிகளுக்கான அலுவலர்களை போட்டித் தேர்வுகள் மூலமாக அவங்க வந்து தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் 2026 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ போட்டித் தேர்வு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்குது. உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், இளநிலை வேலை வாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர் நிலை 2, ஆண் சிறை அலுவலர், சிறப்பு உதவியாளர் உட்பட 14 வகையான குரூப் 2 பணியிடங்களில் மொத்தமாக 41 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. முதுநிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், உதவியாளர், இளநிலை கணக்கர் உட்பட 44 வகையான குரூப் 2 ஏ பணியிடங்களில் 780 காலி பணியிடங்கள் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 ஏ பதவிகளில் மொத்தமாக 821 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான முதல்நிலை போட்டித் தேர்வு வர நவம்பர் மாதம் 1st காலையில் 9:30 மணியிலிருந்து 12:30 வரைக்குமே நடக்க இருக்குது அப்படின்னும், இதுக்கு செப்டம்பர் மாதம் 9th வரைக்குமே https://tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,100 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 112,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதை விட லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகி விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலமே ஒன்று இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் வரக்கூடிய நீர்வரத்து இப்போது 8584 கனஅடி அப்படிமாதிரி வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி, அதோடைய நீர் இருப்பு 93.47 டிஎம்சி ஆகவும் இருக்குது. கடந்த 4ஆம் தேதி அணையோடைய நீர்மட்டம் 73.02 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி கர்நாடகாவுடைய கபினி அணையில் கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட்ட உபரி நீர் 4ஆம் தேதி மேட்டூர் அணைக்கு வர தொடங்கியிருக்குது. இதனால் கடந்த 4ஆம் தேதி வினாடிக்கு 67 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்வரத்து 5ஆம் தேதி 11988 கனஅடி, அன்னைக்கு சாயங்காலம் 18905 கனஅடி,

நிலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 79.37 அடியாகவும் நீரிருப்பு 41.33 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 8584 கனடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 8584 கனடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதாவது கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அணையோடைய நீர் திறப்பு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதே 1500 கனடி அப்படி மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீர்வரத்து அதிகமாகவும் நீர் திறப்பு கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து அதிகமாகிட்டே இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா பிளேசியோடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்படி தாங்க வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இப்போது சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு இரு வாரங்களுக்கு மட்டுமே சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது அப்படின்னும், அதுபடி சென்னை டு கொல்லம் ரயில் வந்துட்டு இன்னைக்கு மதியம் 3:10 புறப்பட்டு அடுத்த நாள் காலையில 7:20 கொல்லத்தை அடையுது அப்படின்னு, இந்த ரயில் சாயங்காலம் 6:18 ஜோலார்பேட்டை, நைட்டு 8:03 சேலம், 9:15 ஈரோடு, 11:03 திருப்பூர், 11:13 போத்தனூர் வந்து போகும் அப்படின்னு, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 2 இந்த ரயில் இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மறுமார்க் ரயில் இருக்கு இல்லையா, அது வந்து நாளைக்கு காலையில 10:40 கொல்லத்தில் இருந்து கிளம்பி அதிகாலை 3:30 சென்னையை அடையும் அப்படின்னு, இந்த ரயில் காலையில 6:20 போத்தனூர், 7:18 திருப்பூர், 8:20 ஜோலார்பேட்டை வந்து போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 3 வரைக்குமே இந்த ரயில் வந்து இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கப்படுது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன் பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன், வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 முன்னாடி கிளம்பி போயிட்டு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதில் இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க?
2: எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா.
1: வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்ருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நேற்றுமே வந்துட்டு நேற்று நம்ம சேலத்தில் பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிச்சுங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு நேற்று நைட்டு பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிருக்குது. பனமருத்துப்பட்டி மற்றும் சுட்டுவட்டார பகுதிகளிலுமே வந்துட்டு நேற்று ஒரு மணி நேரம் வந்துட்டு மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதனால் விவசாயிகளுமே வந்துட்டு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பனமருத்துப்பட்டி வட்டாரத்தில் நேற்று முன்தினம் ஒரு மணி நேரம் பக்கமாக மழை வந்துட்டு பெய்திருக்குது. தொடர்ந்து நேற்றும் மழை பெய்திருக்குது. தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டதுனால மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியிருக்காங்க. இருந்தாலுமே இரு நாட்களாகவே வந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால வயலில் தண்ணீர் தேங்கியிருக்குது. இது வந்துட்டு வாடிய பயிர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய விதமாக இருந்ததுனால விவசாயிகள் ரொம்பவே வந்துட்டு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. தாரமங்கலத்தில் நேற்று சாயங்காலம் 6:30 மழை பெய்ய தொடங்கி 45 நிமிஷங்கள் வந்து குட்டி தீர்த்திருக்குது. இதனால சில நாட்களாகவே வெயிலுடைய தாக்கத்தில் சிரமப்பட்டு வந்த மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஆத்தூர் மற்றும் மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று நைட்டு 8 மணிக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்திருக்குது. நைட்டு 10:30 வரைக்குமே இருந்தாலுமே இது வந்துட்டு பெஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்தாலுமே வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியிருக்கிறதுனால மக்கள் வந்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது நம்மளுடைய சிலத்தில் நேற்று வந்து பயங்கரமாக வந்துட்டு பல இடங்களையுமே மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி முந்தா நேற்று வந்துட்டு மழை பெஞ்சிச்சு. நேற்றுமே வந்துட்டு ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டு சூரியன் பிரைட்டான ஒரு எண்ட்ரி தான் கொடுத்துருந்தாரு. இருந்தாலுமே வந்துட்டு நைட்டு வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நைட்டும் மழை வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, ராவணன் அவர்கள் வந்துட்டு ஃபைரோஜ் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ராவணன்னா உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்து தான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக உங்களுடைய பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமலை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது ஓணம் பண்டிகை கொண்டாட போகிறோங்க இல்லையா, இதுக்காகவே வர 25ஆம் தேதியிலேருந்து கர்நாடக மாநிலம் ஹூப்ளியிலிருந்து கேரள மாநிலம் கோட்டயத்துக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது. இப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரயில் சாயங்காலம் 6:30 ஹூப்ளியிலிருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 7:40 சேலம், 8:40 ஈரோடு, 9:30 திருப்பூர், 10:48 போத்தனூர் வந்து சாயங்காலம் 4:40 கோட்டயத்தை அடையும். அப்படின்னும் மறுமார்க்க ரயில் 26ஆம் தேதி நைட்டு 10:30 கோட்டயத்திலிருந்து புறப்பட்டு 27ஆம் தேதி அதிகாலை 4:30 போத்தனூர், 5:20 திருப்பூர், 6:10 ஈரோடு, 7:10 சேலம் வந்து நைட்டு 8:00 வந்துட்டு ஹூப்ளியை அடையும். அப்படி மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போலாம் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏஐ மூலமாக ஆடு மாடு குரங்குட்டி இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோஸாக வந்துட்டு மேக் பண்ணி போட்டுருக்காங்க. இது வந்து பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஏஐ வச்சு பாட்டு பாடுறது, அதுக்கப்புறமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4:00 to 6:00 வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இந்தியாவில் என்ன ட்ரெண்டிங் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன ட்ரெண்டிங் இருக்குது, வேர்ல்டு வைடில் என்ன ட்ரெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4:00 to 6:00 வரைக்கும் குரு அவங்களோட. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு காரணம் அவசரமா அறியாமையா. சாலை விதிகளை மீறுவதற்கு காரணம் அவசரமா அறியாமையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, வேளாண்மை பொறியியல் துறையின் கீழே மானிய விலையில சூரியசக்தி மின்வெளி அமைக்கக்கூடிய திட்டத்தின் கீழே விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய ஆடு மாடு காட்டுப்பன்றி காட்டுரிமை மான் மற்றும் யானை அது மாதிரியான விலங்குகள்கிட்ட இருந்து தங்களுடைய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வனவிலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு இடையேயான மோதலை தவிர்க்கிறதுக்காகவும் வழிவகை செய்திட வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக 2026-2027 நிதியாண்டிற்கு சூரிய மின்சக்தி மின்வெளி அமைப்பதற்கான அந்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதுக்காக வந்துட்டு விவசாயிகள் தங்களுடைய பகுதிக்கு ஏற்றவாறு மின்வெளியினை 5 வரிசை, 7 வரிசை அல்லது 10 வரிசை அமைப்பினை தெரிவு செய்து கொள்ளலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க. தனிநபர் விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 5 ஏக்கர் அல்லது 566 மீட்டர் மின்வெளி அமைக்க 50% மானியம் வழங்கப்படும் அப்படின்னும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கப்படும் அப்படின் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் அலுவலகம் சேலம் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு, அப்படி இல்லைனா 0427-2290-6226 அப்படிங்கிற நம்பரில், அப்படி இல்லைனா வேளாண்மை பொறியியல் துறையின் வருவாய் கோட்டா அளவில் இருக்கக்கூடிய சேலம் மேட்டூர் ஆத்தூர் மற்றும் சங்ககிரியில் செயல்படக்கூடிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அல்லது வட்டார அளவில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ஷாலினி. அவங்க வந்துட்டு ஓமலூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஷாலினி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787-0107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு காரணம் அவசரமா அறியாமையா. சாலை விதிகளை மீறுவதற்கு காரணம் அவசரமா அறியாமையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளுடைய நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் மிகச்சிறிய கண்டம் இது. உலகின் மிகச்சிறிய கண்டம் இது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஆஸ்திரேலியா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பாட்டியிலேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பாட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டாப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவ்யா, ஜோஷ்வா, மாரிமுத்து, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதிய பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாய். நாளை மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: ஹலோ ஹலோ மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும்
2: துவாக்க. ஹலோ ஹலோ மக்களே, நாங்கள் ரெண்டு பேரும் பேச வந்துட்டோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான நாள், அதுவுமா காலையிலேயே உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டோம். இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக அசத்தலாம், நல்லா வேறு லெவல் நாளாக போகணும்னு சொல்லிக்கிறோம். இன்றைக்கான விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா,
1: அதாவது நாங்கள் ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை சொல்லாமல் அதை தவிர வேற ஏதாவது கிரியேட்டிவாக நீங்கள் ஒன்று சொல்கிறது தான் வந்து இந்த கேமோட ரூல்ஸ்.
2: எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பொருள் சொல்கிறோம், உதாரணத்துக்கு நாற்காலி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாற்காலி எதுக்கு பயன்படுத்துவோம்? உட்காறதுக்கு தான் பயன்படுத்துவோம். ஆனால் அந்த நாற்காலியை உட்காறதுக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம்? துணி போட்டு வைக்க யூஸ் பண்ணலாம், ஏறி நின்று ஒற்றை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் பயன்படுத்தலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதை தவிர்த்து வேறு எதுக்கெலாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேராக ஒரு நேர் இணைஞ்சிட்டாரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கேங்க.
1: ஓகே ஓகே அண்ணா,
2: சூப்பர் சூப்பர். மாணிக்கம் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? தெரியும், எதற்கு பயன்படுத்தலாம் அப்படினு சொல்லி.
2: ஆமா, விளையாடுவோமா?
3: சரி.
2: செய்தித்தாள்,
3: நாட்டில் உள்ள நடப்புகள்லாம் தெரிஞ்சிக்கலாம்.
2: அதுக்கு பயன்படுத்தாம வேற எதுக்கு பயன்படுத்துவோம்?
3: பலகாரங்கள்லாம் வச்சு கொண்டு போறதுக்காக பயன்படுத்தலாம்.
2: வேற
3: அப்புறம் ஏதாவது டஸ்ட் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்.
2: சூப்பர் சூப்பர், அருமை அருமை.
3: சின்ன தலைமையில வச்சுட்டு போலாம்,
2: அது அதுவும் சேர்ந்து நனைஞ்சு போயிருமே. சூப்பர் சூப்பர் மாணிக்கம், நான் அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
2: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பரா சொன்னாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. அண்ணன் சொன்ன அந்த முதல் பாயிண்ட் வந்து இந்த பலகாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார்ல, ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பலகாரத்தை வந்து நியூஸ் பேப்பரில், ஏன்னா அதில் இருக்க மைகள்லாம் வந்து அந்த பலகாரத்தில் ஒட்டிக்கும், அதனால் வந்து ஏதாவது உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் பயன்படுத்துறதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி அதை துடைக்கிறதுக்கோ இல்லை மழை வந்தால் தலைமலைச்சிட்டு போகிறதுக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து எப்படி என்ன எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் வந்து யதார்த்தமாக அதுக்காக பயன்படுத்தாமல் வேறு என்ன வேலைகளுக்காக அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கண்ணா கால்
1: பண்ணுங்கள், 9877070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எதுக்காக
2: பயன்படுத்தலாம்.
1: நீங்களும்
2: மற்றும் பிரதீபாவுடன்

0: में टैसो के पे
1: रुकवासी
0: मामा नरे रे रे ओड़ा

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, இப்போது நாங்கள் ஒரு பொருள் சொல்வோம், அது பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறோன்றத சொல்லாமல் வேறு எதுக்கு வித்தியாசமாக பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் நீங்கள் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: அன்பு சகோதரி பிரதீபாவுக்கும் அன்பு சகோதரர் திவாகருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: கண்டிப்பா
1: உங்களுக்கு கேள்வி, பல் துளைக்கும் பிரஷ், பிரஷ்னா
2: புரியல?
1: நான் பிரஷ்,
2: ஆமாமா, அது பல் விளக்குறது தான் வேற யூஸ் பண்ணுவாங்க.
1: ஆமா,
2: சலூன் ஷாப்ல டை அடிக்குது, அதான் யூஸ் பண்றாங்க தற்போதைக்கு.
1: ஓகே ஓகே. நான் அப்புறம்
2: பாத்தீங்கன்னா, நம்ம தலை சீவுங்க சீப்பு, அது வந்து சப்போஸ் அழுக்கு அடிச்சுன்னா நான் வந்து அதெல்லாம் வச்சு கிளீன் பண்ணிருக்கேன். அது யூஸ் பண்ணாது, யூஸ் பண்ண வேஸ்ட் தூக்கி போடாம
1: பொதுவா இதுக்குதான் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையா தான்டா? வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது? அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சிட்டு கூடாதுன்னு
4: சொல்லுவாங்கல்ல, அதான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: தருவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, அதாவது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை சொல்லாமல் அதைப்படி வேறு மாதிரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கோம் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் அண்ணா. தண்ணி ஊத்தி வைக்கிறது இல்லாம வேற ஏதாவது செடி வைக்கலாம்,
4: பொருள் போட்டுக்கலாம், வேற என்ன செடி
3: போட்டுக்கிறது. சரி, பரவாயில்ல, நான் ரொம்ப சூப்பரா விளாண்டீங்க.
4: அடுத்து இன்னொன்னா
3: கரண்டி.
4: என்னங்க
3: கரண்டி? கரண்டி
4: கரண்டிங்களா?
3: சரி சரி, வேற செய்தித்தாள்.
4: நன்றி.
3: ஆட்டியம்பட்டியிலேருந்து ராமு அண்ணா ரொம்பவே அருமையாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட ஜாலியாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है।
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா,
2: உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு பொருள் சொல்லுவோம், அந்த பொருளை எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது இல்லாமல் வேறு எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்.
1: இந்த கேம் விளையாடுறதுக்காக இப்போ ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலை செல்வீங்க அன்பு திவாகர் பிரதீபா அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம் திவாகர் பிரதீபா, இருவருக்கும் வணக்கம்.
2: நல்லா இருக்கு பிரதீப் அக்கா, நல்லா இருக்கும். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? வணக்கம்.
3: அருமையா இருக்கிறீங்க திவாகர். என்ன காலையிலே உங்களுக்கு குழப்பம்?
2: குழப்பெல்லாம் இல்ல, தெளிவா தான் இருக்கேன். நீங்க பட பட படன்னு பேசுறீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரிய
3: மாட்டேங்குது.
2: பொறுமையா சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் அருமையா இருக்கோம் கலைசெல்வி அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: தெரியும் தெரியும். ஒரு பொருள் சொல்லுவீங்க, அது சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுற மாதிரி சொல்லணும்.
2: அப்படி கிடையாது, ஒரு பொருள் ஒன்று சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு நாற்காலி அப்படின்னு சொல்றோம்னா, நாற்காலி எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்?
3: சூப்பர்
2: அருமை அருமை கலை செல்வி அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
3: ஒரு
2: ஆள் ஒண்ணுதான், ஒண்ணுதான் அக்கா.
3: சரிங்க,
1: நன்றி
2: நன்றி கலை செல்வி அக்கா, நன்றி. நன்றி, உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: நன்றி அக்கா ரொம்ப. அக்கா இன்னைக்கு என்ன கேம் விளாடுறோம் தெரியுமா?
1: எனக்கு நீங்க ஒரு பொருளை சொல்றீங்க, அதுக்கு சம்பந்தப்பட்டது இருந்தாலும் அது வேற இது பண்ணத சொல்லணும், பயன்படுத்தக்கூடியது.
0: ஓகே அக்கா
2: விளையாடுவோமாக்கா?
1: விளையாடலாமே.
2: ஓகே உங்களுக்கானது அரிசி பை.
1: அரிசி பைங்களா? அரிசி பை வந்து பாத்தீங்கன்னா அரிசி மட்டும் போடாம வேற அதுல காய்கறி வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், நமக்கு தேவை இருக்க பொருளும் தேவை இல்லாத பொருள்களும் நம்ம வந்துட்டு ஓரமா வச்சு அதுல ஸ்டோர்ரூம்ல போட்டு வைக்கலாம்.
2: சூப்பர்.
1: அந்த மாதிரி அப்புறம்
2: ஒண்ணுதான்க்கா.
1: ஒண்ணுதானா? ஓகே தேங்க்யூ பாய்.
2: ரொம்ப நன்றி. நன்றி அக்கா. நன்றி
1: நன்றி நன்றி பாய். பாய்.
2: சூப்பராக சொன்னீங்க எழிலக்கா. எங்கள் வீட்டில் அரிசி பை, அரிசி கோணி பையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சாக்காக பயன்படுத்துவோம், எடுத்து போட்டு கால் மிதிக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த பை வச்சு பண்ணுவோம். இருந்தாலும் அருமையாக விளாண்டுங்க, ரொம்ப நன்றி. மக்களே நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு பொருள் சொல்வோம், அந்த பொருள் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றத தவிர வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். இந்த கேமை விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட ஜாலியா விளையாடலாம். அண்ணா, இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
1: கேட்கலாம். பொம்மை.
2: பொம்மையா? பொம்மை, பொம்மையை வச்சு
1: விளையாடுறத தவிர
2: அந்த பொம்மையை வச்சு விளையாடாம இருக்கலாம். அந்த பொம்மை ஒரு அலங்கார பொருளா வந்து வீட்டு செல்ஃப்ல எடுத்து வைக்கலாம்.
1: அடுத்து,
2: அதுக்கப்புறம் அது அலங்கார பொருளா வைக்காம எடுத்து கீழே வைக்கலாம். போதும், நம்ம கிட்ட கேட்டது. இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் வந்துருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வெயில் அடிக்குது, நேத்துதான் சரியான
3: மழை.
1: நாற்காலி வந்து உட்காரத்துக்கு தான் யூஸ் ஆகும், ஆனா அத சொல்லாம வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொல்லணும். உங்களுக்கான
3: கேள்வி,
1: உங்களுக்கான கேள்வி, கண்ணாடி.
2: அருமையா சொன்னீங்க,
3: ரொம்ப
2: நன்றி. காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
4: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, sneakouts and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் கான்டாக்ட் 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தாரை பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்காலி அப்படின்னு சொன்னால், நாற்காலி உட்காரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அதுக்கெலாம் பயன்படுத்துவோம் அப்படின்றத தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். சிவாயர் மற்றும் இருவருக்கும் ஆடி அமாவாசை காலத்துக்கு திருப்பூர் மாவட்டம் மூணாவது.
5: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா,
6: நல்லா இருக்கேன்.
5: சூப்பரா இருக்கும்.
6: நான் கேள்வி கேக்குறீங்க, முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன்.
5: கண்டிப்பா அண்ணா.
6: வெற்றியும் தோல்வி வேணும் காலத்துல அழகுதானே. சரி,
5: அண்ணா உங்களுக்கான கேள்வி, பாட்டில். ஹலோ,
6: சேகரிச்சு நல்ல விலைக்கு போடலாம். அடுத்தது நிறைய பாட்டில ஏதாவது தேவையில்லாத பொருள்கள் இருந்தா அதுல போட்டு அதை மூடி வைக்கலாம். வேற நீ என்ன கேட்டீங்கன்னா அது உடையாம இருக்கிறதுக்காக பாதுகாப்பா அதுக்குன்னு தனி இடத்துல வைக்கலாம்.
5: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க அண்ணா, நன்றி அண்ணா.
6: வேற ஏதாவது சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி வந்து அதான்.
5: வேற வந்துட்டு அண்ணா பழைய தொப்பி
6: நன்றி
5: நன்றி, சூப்பரா சொன்னீங்க. ஆதவன் அண்ணா சூப்பராகவே நம்ம கூட விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போது உங்களுக்கான ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க?
2: எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா.
1: வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்ப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டுருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் இப்போ ஒரு பொருள் சொல்வோம், அந்த பொருள் காமனாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? திவாகர் நல்லா இருக்காரு?
5: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கோயின்சாமி அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறாங்க. அண்ணா,
3: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமாண்ணா?
4: நீங்க ஒரு பொருள் சொல்லுவீங்க, அது என்ன யூஸ் ஆகுதுன்னு
3: சொல்லுவாங்க. ஓகே அண்ணா, உங்களுக்கான கேள்வி நியூஸ் பேப்பர்.
4: நியூஸ் பேப்பருங்களா? அது வந்து இந்த செல்ஃபுக்கு விரிக்கலாங்க. அப்புறம் வந்து அந்த காலத்துல காகித போட்டிக்கு வந்து அதை ஊற வச்சு அதை வெந்தய அரைக்குளம் போட்டு ஆட்டி அதை மரம் வலிக்கும் கூடம் வலிக்குமுங்க. காகித போட்டின்னு ஒண்ணு செய்யுங்க இல்லையே.
3: ஓகே அண்ணா, ஓகே, சூப்பர்
5: சூப்பர் சூப்பர் கோயின் சாமி அண்ணா, அருமையா இருக்கு. நன்றி அண்ணா.
4: நன்றி
5: நன்றி
3: நன்றி நன்றி அண்ணா. கோவிந்தசாமி கோவிந்தசாமி அண்ணா சூப்பராக விளையாண்டாங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஜாலியாக விளையாடலாம்.
5: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்காலியை சொன்னால் நாற்காலி உட்காரத்துக்கு தான் பயன்படுத்துவோம், ஆனால் அது இல்லாமல் வேறு எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
7: தெரியுமா?
8: பொருள் வந்து நீங்க சொல்லி அதுக்கு அது ஒண்ணு செய்ய கூடாது, வேலை மறுபடியும் வேற எதற்கா அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறது கேக்குறீங்க.
6: சூப்பர்ண்ணா,
9: விளையாடுவோமாண்ணா?
8: ஆ, விளையாடுவோங்களா?
6: நான் உங்களுக்கான கேள்வி, ஸ்கூல் பேக்,
9: பள்ளிப்பை,
8: ஸ்கூல் பேக்ங்களா?
6: போகும்போது
8: சில பொருள்களை போட்டுட்டு போலாம். அது வந்து நல்லா வைக்கல காய வச்சு வந்து மற்ற பொருள்களை போட்டுக்கிட்டு போலாம். அதுதான் பண்ண முடியுங்கல்ல, வேற வர மறுபடி தவிர இதைத்தான் பண்ண முடியுங்க.
6: ஓகேண்ணா, ரொம்ப சூப்பர்ண்ணா.
8: ஆ,
6: நன்றிண்ணா, நன்றி.
8: சரிங்க.
9: அருமையாக விளையாடுங்க கஸ்தூரியா, நான் ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
1: பிரதீபா. பை பை மக்களே.
0: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தெரிஞ்சுக்கலைமுறைகளுக்கு பலன் தரக்கூடிய பனைங்க 5 லட்சம் விதைகளை விதைத்த தன்னார்வலர்கள் எந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மண்ணில விதைக்க கூடிய ஒரு பனை விதை நாளைக்கு மரமா வளரும் அப்படின்ற உத்தரவாதம் இல்லங்க. கோடை வெயில்ல வறண்டு போகலாம், மழை நீர்ல அடித்து செல்லப்படலாம், முளைக்காமலேயே அது அழிஞ்சும் போகலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே 100ல சில விதைகள் மட்டுமே உயிர் பிழைச்சாலுமே அது பல தலைமுறைகளுக்கு நிழல் தரக்கூடும் அப்படின்ற நம்பிக்கையோட கடந்த 10 ஆண்டுகளா திருப்பூர் மாவட்டத்தின் ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகளின் கரைகள்ல தொடர்ந்து பனை விதைகளை விதைச்சு வராங்க. தொரவலூரை சேர்ந்த எம்எஸ் சம்பத்குமார் கடந்த 2015 கிராமிய மக்கள் இயக்கம் அப்படின்ற பெயர்ல தொடங்கப்பட்ட இந்த தன்னார்வ அமைப்பு நீர்நிலைகள் பாதுகாப்பு, பனைமர வளர்ப்பு, நாட்டு மர இனங்கள் பாதுகாப்பு, அதோட சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உள்ளிட்ட பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அமைப்பின் தன்னார்வலர்களுடன் இணைந்து சுமார் 5 லட்சம் பனை விதைகளை விதைச்சும் சுமார் 2 லட்சம் விதைகளை பொதுமக்கள் கிட்ட விநியோகித்தும் இருக்கிறாங்க சம்பத்குமார். அதோட 1 லட்சம் நாட்டு மரக்கன்றுகளை இலவசமாகவும் வழங்கி இருக்காங்க. தனிப்பட்ட ஆர்வமா தொடங்கின இந்த பணி இன்னைக்கு மக்கள் பங்களிப்போட கூடிய சுற்றுச்சூழல் இயக்கமா வளர்ந்திருக்கு. பாரம்பரிய விவசாயியான இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி தேவகி தொரவலூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவி அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவங்களோட மகன் கார்த்திக்கும் இந்த பணிகளுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. விவசாயம் வாழ்வாதாரமா இருந்தாலுமே சமூக பணியே அவங்களோட வாழ்க்கையின் நோக்கமா மாறி இருக்கு. அவங்க இது பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளி நாட்கள்ல இருந்தே மரம் நடுறதுல ஆர்வம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நண்பர்களோட சேர்ந்தும் இந்த மரக்கன்றுகளை நாங்க நட்டோம்னு சொல்றாங்க. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழு கலைஞ்சாலுமே மரம் நடக்கூடிய ஆர்வம் மட்டும் எங்களை விட்டு போகவே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தொரவலூர் அரசு பள்ளிக்கு போனப்ப வாழ்க்கையில முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. பள்ளி கட்டிடத்தின் கூரை சேதம் அடைஞ்சிருந்துச்சு, அதை என்னோட சொந்த செலவுல சீரமைச்சேன். அதுக்கப்புறமா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 3 தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சு 4 ஆண்டுகள் அவங்களோட ஊதியத்தை வழங்கினு சொல்றாங்க. இதை தொடர்ந்து 5 பட்டியலின மாணவர்களின் தனியார் பள்ளி கட்டணத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இந்த அனுபவம் கிராம மக்களோட அவங்கள நெருக்கமா இணைச்சதோட மரம் நடக்கூடிய ஆர்வத்தையும் திரும்பவும் உயிர்ப்பிச்சிருக்கு. 2015 நவம்பர் 15 தொடங்கப்பட்ட கிராமிய மக்கள் இயக்கத்தின் முதல் முயற்சியா திருப்பூர் வடக்கு ஒன்றியத்துல 5000 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பனை மர வளர்ப்பே இயக்கத்தின் முக்கிய நோக்கமா மாறிடுச்சு. உணவு, மருந்து, மண் அரிப்பு தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பயன்களை பனை மரம் வழங்குது. நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுங்க. உண்மையாலுமே பனை மரத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் வரிசையா சொல்லிட்டே இருக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: என்னென்ன வழிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் சொல்ல போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இதுல சப்போஸ் மைக்ரோ கிரீன் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செட் டு ரெண்டு செட் ஆஃப் ட்ரே வாங்குங்க. வீட்டுல இருக்கிற வெந்தயம், கடுகு, அந்த மாதிரி பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, இதையெல்லாம் வீட்டுல நீங்களே போட்டு வளர்த்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க. இதுதான் ஈஸியான வேலை. ரெண்டாவது, மார்க்கெட்டுக்குன்னு போனா அதுக்கு வந்து வேற, டோட்டலாவே வேற. அதுல வந்து உங்களுக்கு மஸ்டர்டு, அதாவது மஸ்டர்ட்னா கடுகு போகுங்க, ரேடிஷ் போகும், கீரை ரகங்கள்ல வந்து ரெட் அமராந்தஸ், கிரீன் அமராந்தஸ், ரெட் கலரா இருக்கும் ரெட் கலர் கீரை, அது கேளு, ப்ரக்கோலி, இந்த மாதிரி ஐட்டங்க தான் மார்க்கெட்ல போகும். ஆனா இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இப்ப இந்த கேளு, ப்ரக்கோலி, ரேடிஷ், இதெல்லாம் சீட்ஸ், பீட்ரூட், இதெல்லாமே வந்து ஒரு கிலோவே 3500 ரூபா 4000 ரூபா, ஒவ்வொன்று 7000 ரூபா வரும். இப்ப இதுக்கெல்லாம் வந்து நீங்க கஸ்டமர் பேஸ் இல்லாம நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது டோட்டலா வேஸ்ட் தான். ஸோ கஸ்டமர் பேஸ உருவாக்கணும்னா நம்ம அளவா ஒரு 2-3 செட் ஆஃப் ட்ரேல போட்டு இந்த சின்ன சின்ன ஐட்டங்க, இந்த மஸ்டர்டு, கொள்ளு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம், கீரை, ரெட் அமராந்தஸ் எல்லாம் ரேட்டு கம்மி தான், கிரீன் அமராந்தஸும் ரேட்டு கம்மி தாங்க, அந்த மாதிரி கீரை இருங்க, இதெல்லாம் வந்து போட்டு இது இதை பத்தி நீங்க நாலேஜ் தெரியணும். என்ன இந்த இந்த கீரையில என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்னால என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் ப்ராடக்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு கீரையில என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, அதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட், இது வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிங்கன்னா ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சு ட்ரே, ஒரு கொக்கோ பித்து, ஒரு அளவா சீட்ஸுக, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு பண்ணலாம். இது வந்து சீட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இந்தியா மார்ட்ல தொலைவுங்க, மைக்ரோ கிரீன் சீட்ஸ்னு. அதுல வந்து எஸ்கே இன்டர்நேஷனல்னு ஒரு கம்பெனி இருக்கும், நான் அவங்க கிட்டதான் வாங்கிட்டு இருக்கேங்க, நார்த் இந்தியால. ஸோ அவங்க கிட்ட இருந்து சீட்ஸ் வாங்குறேன். அதுக்கப்புறம் லிபர் குரோன்னு சொல்லிட்டு திண்டிவனத்துல ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணாலும் நான் சொல்றேங்க, 9788109097. இவங்க வந்து திண்டிவனங்க. ஸோ இவங்க கிட்ட ட்ரேஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். சேனலுக்கு ரொம்ப நன்றி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வந்து செலவாகும், என்ன சீட்ஸ் வாங்கணும், அதை எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் போடுறதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லைடா, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வில்லோட்ல இருந்து கிருஷ்ணன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நாத்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாய்ஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: எல்லா நாட்டுகளும் இந்த வெள்ளோட்டுல இருந்துதான் எல்லா நாட்டுக்குமே போய்கிட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு மத்தவங்களும் அது மாதிரி நரசரி போட்டு கொண்டு வர்றாங்க. அதுல என்ன சொல்றேன்னா, திண்டுக்கல்ல உள்ள நாட்டு வந்து திருமலை காத்து, அந்த திருமலை காத்துல போடுறவங்களுக்கு தான் அந்த நாட்டு வரும், கொண்டு போய் நடுறவங்களுக்கும் பலன் கிடைக்கும். இங்க இருந்துகிட்டு வட்டல குண்டுல போய் நட்டுக்கிட்டா வருமா? அந்த மண்ணு வேற தண்ணி வேற. அதனால திண்டுக்கல் பகுதியில எந்த பொருள் நட்டாலும் திருமலை அடிவாரத்துல இருக்கிற பொருள் பூரா சொக்க தங்கத்தான், அது வீணா போனதல்ல. இந்த நம்ம பொருளை வந்து 4 நாளைக்கு பூ வச்சா தாங்க. இந்த மதுரை ரோட்டுக்கு மேரிக்கு போறது போய் ஒரு நாள் மறுநாள் அதுப்பறம் அது அவ்வளவுதான். நம்ம இது வந்து ஒரு பழங்கள் வச்சாலும் 4 நாள் இல்ல 5 நாள் முந்திரி பழம் எல்லாம் கொட்டாது. கம்பத்துக்காய் வந்து இன்னைக்கு வச்சுட்டு வந்தா நாளைக்கு வந்து காம்பு வேற பழம் வேறையா போயிருது. வெள்ளோட்டு பகுதி மெட்டூர்ல இருந்து கொடை ரோட்ல இருந்து திண்டுக்கல்ல பிடிக்க நடுற விவசாயம் எந்த மாற்றம் இருக்காது, தெளிவா இருக்கும். மத்த விவசாயத்துக்கெல்லாம் அங்கிட்டு எல்லாம் பொருள் தான். ஒரு கத்திரிக்காயை கொண்டு வந்தாலும் கூட இந்த டேஸ்ட் வேற, அந்த பக்கத்து உள்ள டேஸ்ட் வேற. அதுக்குதான் இன்னைக்கு திண்டுக்கல்ல கத்திரிக்காய் 100 ரூபா பச்சைக்காய் விற்கிதுன்னா எல்லா ஊர்லயும் விற்காது. அது இந்த நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்க தான் வாங்கி அதை சாப்பிட்டு பழகப்பட்டவங்க. இதனால கத்திரிக்காயோ காய்கறியோ பூவோ இந்த திண்டுக்கல் ஏரியாவில் உள்ளது தெளிவா இருக்கு. திருமலை காத்தடிக்கிறது. ஒரு தக்காளி கூட நீங்க இதுல புடி கொண்டி வச்சா 8 நாளைக்கு அப்படியே இருக்கும், பழம் கிடையாது. ஏரியாவில இருக்குது, 4 நாளைக்கு வச்சாலும் பத பதன்னு போயிடும். இது அப்படி இல்ல, அப்படியே கல்லூரில மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள விவசாயம் திருமலை அடிவாரத்துல இருக்கிறதா அந்த மாதிரி இருக்கும். எல்லா ஊர்லயுமே நாங்களும் நாத்து நடுறோம் அப்படின்னா அது கணக்கு வேறதான். 10 மாத்தையில பிறக்கிற பிள்ளையும் 9 மாத்தையில பிறக்கிற பிள்ளை மாதிரி இந்த ஏரியாவில இருக்கிறது நல்ல பொருளா இருக்கும். எந்த நாத்து வாங்கி போட்டாலும் வளர்ச்சிக்கு வரும். பண்றவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன். எல்லாரும் இந்த முறையை கையாண்டா எல்லாத்துக்குமே நல்ல முறையில லாபம் கிடைக்கும். கூடியாத மட்டும் நம்ம சொந்தாலும் வேலை பார்த்தா பலன் உண்டு. ஒண்ணு வீணா போயிடாது. ஒண்ணு மன்ன நம்பினவன் என்னைக்குமே பலன் கொடுக்கும். ஆனா ஏனா தானு போனா அப்படித்தான் இருக்கும். விவசாயிகாரங்களுக்கு நன்றி.
3: சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இங்க விளையக்கூடிய காய்கறிகள் பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 நாட்கள் வந்து ஆனாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அதே மாதிரியே தக்காளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 8 நாளைக்கு கெடவே கெடாது, அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கருத்தை தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விரிவாக்க விஞ்ஞானி பேராசிரியர் முனைவர் விஜயராகவன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சிறுதானிய மேம்பாட்டு நிலையங்கள் தொடங்கப்பட்டு ஆராய்ச்சிகள் எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: தமிழ்நாட்டில் உணவு தானிய தேவையை கருத்தில் கொண்டு உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கவும், மானாவாரி மற்றும் வறட்சி பகுதிகளில் வேளாண்மை தொழிலை ஒரு வளமான

0: தொழிலாக மாற்றவும் சிறுதானிய பயிர் மேம்பாட்டுக்காக 1923 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே சிறுதானிய மேம்பாட்டு நிலையம் தொடங்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் கோவில்பட்டி, பையூர், அருப்புக்கோட்டை வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டிலே தொன்று தொட்டு பல ஆண்டுகளாக சாகுபடியில் இருந்த பல்வேறு ரகங்கள் தனிவழி தேர்வு மூலம் மேம்படுத்தப்பட்டு அவ்வப்போது சாகுபடிக்கு மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக வெளியிடப்பட்டன. இவ்வாறாக வெளியிடப்பட்ட உள்நாட்டு ரகங்கள் நீண்ட கால வயதும் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் பூக்கும் தன்மையும் குறைவான மகசூலும் பெற்றிருந்ததினால் வெளிநாடுகளிலிருந்து குறைந்த வயது மற்றும் அளிக்கப்படும் உரச்சத்துக்கு ஏற்ப அதிக மகசூல் தரும் திறன் மற்றும் எல்லா பருவத்திலும் சாகுபடி செய்யக்கூடிய தன்மை கொண்ட ரகங்களை பெற்று உள்நாட்டு ரகங்களுடன் கரு ஒட்டு செய்து பல உயர் விளைச்சல் ரகங்கள் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. மேலும் ஆண் மலட்டு தன்மையை பயன்படுத்தி வீரிய ஒட்டு ரகங்கள் உருவாக்கப்பட்டு சோளம், மக்காச்சோளம் மற்றும் கம்பு பயிர்களில் உயர் விளைச்சல் வீரிய ஒட்டு ரகங்கள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து இதுவரை 128 உயர் விளைச்சல் ரகங்களும் 20 வீரிய ஒட்டு ரகங்களும் சிறுதானியங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. குறைந்த வயது, பருவம் சாராமல் வளரும் தன்மை, அதிக மகசூல் போன்ற பல்வேறு ஏற்புடை தன்மைகளை பெற்றிருந்ததால் உயர் விளைச்சல் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு உழவர்களிடத்தில் மிகுந்த வரவேற்பு காணப்படுகிறது. சிறுதானிய பெயர்களில் மரபு வழி மேம்பாடு ஆராய்ச்சி பணிகளுடன் உற்பத்தி பெருக்கத்திற்கான உளவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன.
1: சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூங்கில் பிரம்பு மற்றும் பிரம்பு கொண்டு செய்யக்கூடிய 10 ஊக்கம் அளிக்கக்கூடிய மரச்சாமான்கள் யோசனைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசதியான, நட்பான மற்றும் மன அழுத்தம் குறைந்த ஒரு இல்லத்தை உருவாக்கணும். மூங்கில் மற்றும் பிரம்பு மரச்சாமான்கள் முயற்சித்து பார்க்க ஒரு சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம். வசதியான வீட்டு சோஃபா மெத்தைகள்ல இருந்து சின்ன விலங்கு பெட்டிகள் வரைக்கும் மூங்கில் பிரம்பு மற்றும் மர அலங்கார பொருட்கள் எந்த ஒரு சலிப்பையும் போக்கிடும். உங்களோட புதிய இல்லத்தை தொடங்கறதுக்கு இது வந்து சில விருப்பமான தோற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். குவி மாட வடிவ மூங்கில் மற்றும் பிரம்பு பகல் படுக்கை. உறுதியான மரத்தளத்தின் மீது கட்டப்பட்ட இந்த பகல் நேர படுக்கையானது தடிமனான வளைஞ்ச மூங்கில் குச்சிகளால ஆன ஒரு பெரிய வட்ட வடிவ சட்டத்தை கொண்டிருக்கு. இந்த சட்டங்கள் மேல நீண்டு பாதுகாப்பான திறந்த மேற்புற மூடிய உருவாக்குது. வளைஞ்சு கொடுக்க கூடிய மரம் மற்றும் பிரம்பினால பின்னப்பட்ட இதன் நுணுக்கமான வலை போன்ற முதுகு பகுதி இதமான சூரிய ஒளியையும் மென்மையான காற்றையும் உள்ள ஊடுருவ அனுமதிக்கிறதோட அந்த இடத்தை வசதியாவும் தனிமையாவும் வச்சிருக்குது. வசதியான பிரம்பு மர சாமான்கள் தொகுப்பு. இந்த வசதியான ஓய்வு இருக்கை தொகுப்பு கனமான நெருக்கமாக பின்னப்பட்ட பழுப்பு நிற பிரம்பு கொண்டு ஒரு இனிமையான வீட்டுக்குரிய உணர்வை தரக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முன்புறத்துல ஒரு பெரிய ஆழமான ஒற்றை இருக்கையும் அதனால பின்னால அதனோட இணைஞ்ச ரெண்டு இருக்கைகள் கொண்ட சோஃபாவும் இருக்கு. எல்லா இருக்கைகள்லயும் தடிமனான மென்மையான வெளிர் வெள்ளை நிற இருக்கை பட்டைகளும் அதுக்கேத்த மாதிரி சின்ன மெத்தைகளும் இருக்கு. இது உங்களை நல்லா சாஞ்சு ஓய்வெடுக்க தூண்டும். வசதியான கையால் நெய்யப்பட்ட செல்ல பிராணி படுக்கை. இந்த வேடிக்கையான வட்ட வடிவ சின்ன செல்ல பிராணி கூடு கனமான உறுதியான காட்டு பிரம்பு அல்லது வில்லோ மரப்பட்டைகளால உருவாக்கப்பட்டிருக்கு. இது கிராமிய வெளிர் பச்சை மற்றும் மென்மையான பழுப்பு நிறங்கள்ல ஒரு நல்ல கலவைய காட்டுது. இந்த கூட்டுக்கு முன்புறத்துல ஒரு அகலமான வளைந்த நுழைவாயில் இருக்கு. இது தூக்க கலக்கத்துல இருக்கக்கூடிய உங்களோட பூனைய உள்ள இருக்கும் தடிமனான மிகவும் மென்மையான கீரிம் நிற பாயின் மீது சுருண்டு படுத்துக் கொள்ள தூண்டுது. அடுத்து நவீன பிரம்பு மற்றும் மர புத்தக சேமிப்பு பெட்டி. பாரம்பரியமான பிரம்பு பின்னல் வேலைப்பாடுகளை காட்டக்கூடிய ஒரு சுத்தமான எளிமையான மர புத்தக அலமாரி. இந்த நேர்த்தியான சின்ன பொருள் உண்மையான மரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நடுவுல புத்தகங்கள் அல்லது பத்திரிகைகளை அதோட தலைப்புகளை வெளிக்காட்டி நேரடியா நேர்த்தியா வைக்கிறதுக்காக ஒரு மென்மையான யூ வடிவ மர வளைவு தொங்குது. அலைமாரியின் முனைகள் இறுக்கமான 8 பக்க பிரம்பு வலையால மூடப்பட்டிருக்கிறதுனால உறுதியான வெதுவெதுப்பான நிறம் கொண்ட மரத்துக்கு எதிரா ஒரு லேசான திறந்த தோற்றம் கிடைக்குது. என்னங்க இந்த மரங்களால செய்யப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஸோ இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் வந்து பேச போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹாய் ராஜ்குமார் ப்ரோ, ஹவ் ஆர் யூ?
0: ஃபைன் ப்ரோ, நீங்கள்?
1: நான் சூப்பராக இருக்கேன்.
0: சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள்.
2: This is Yogesh Kumar from Mile Portrait.
1: கரண்டாக வந்து மயில் ரெசன் ஸ்டோர் மயில் போர்ட்ரேட்ஸ். இதுக்கு வந்து நான் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆட் ரன் பண்ணுறது, ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துக்கிறேன்.
0: ஓகேண்ணா, இப்போது இந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சுது? நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க?
1: நான் 7 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் 2020 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 2021 வந்து ஒரு கிட்டு. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இந்த ரெசனாட்டை பற்றி ஒரு என்கொயரி வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த என்கொயரியிலிருந்து தான் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த என்கொயரி பண்ணி அந்த அவுட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ரிசியேஷனில் தான், அந்த அப்ரிசியேஷன் வந்து ஒரு 7 ஆர்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து ரிப்பீட் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அந்த ரிப்பீட் ஆர்டர்ஸ்க்கு உண்டான அப்ரிசியேஷன் தான் எங்களை இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு சீரியஸாகவே.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு அதை குவிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா?
1: இப்போ நான் 2 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐடி ஒன்று, நார்மல் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டுருந்தேன். எல்லா சைடுமே ஹெக்டிக்காக தான் இருக்கும், ப்ரெஷராக தான் இருக்கும் ஒர்க் வந்து. இப்போ வந்து அந்த 1 இயர் ஜேர்னியில் வந்து கல்யாணம் ஆகி பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருப்பேன், இவங்க குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க, ஃப்ரீலான்சிங்காகவும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு தனியாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், இவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், பேபி வேறு பார்த்துக்கணும், அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஃபேமிலி டைமே இல்லை, மீ டைம்னு செல்ஃபாக மீ டைமும் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணோம், ஐடி வந்து கொஞ்சம் அந்த லே ஆஃப் போயிட்டு இருந்தங்காட்டி இதை குவிட் பண்ணிக்கலாம், நம்ம குவிட் பண்ணிட்டு அந்த டைமில் தான் இவங்களுக்கு அந்த ஆர்டர், 7 ஆர்டர் ரிப்பீட் ஆர்டர் கிடச்சிது. கிடைக்கிறப்ப வந்து இது நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகலாம், நீ ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணது.
0: ஸோ ஒரு ஐடி கம்பெனிலேருந்து குவிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோடு இருக்கும் போது அந்த டைமில் யோசிச்ச ஒரு விஷயம் பிஸ்னஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணா சூப்பராக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பிஸ்னஸ்லாம் கன்வெர்ட் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவியும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்களோட மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு அவங்களும் ஒரு அடித்தளமாக இருந்திருக்காங்க அப்படின் போது அவங்கள பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் மீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அவங்கள?
1: நாங்கள் வந்து காலேஜ் மேட்ஸு, இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், 2011-2015 கிளாஸ்மேட்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் 15 அப்புறம் அவங்கவுங்க பார்ட்டிக்கு போயிட்டோம், நான் ஐடிக்கு போயிட்டேன், அவங்க வந்து கிராஃபிக் டிசைனராக போயிட்டு 7 இயர்ஸாக ஒர்க் தான் பண்ணிருந்தோம். இப்போ திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொரோனா, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், இவங்க இது பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி ஹெக்டிக்காக இருந்தங்காட்டி நம்மளே ஒரு பிஸ்னஸாக இது பண்ணலாம், இப்போ நம்மளை யார் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா, யார் நம்ப மாட்டேங்க அப்படின்னா, நம்ம பிராண்டாக கிரியேட் ஆனால் நம்மளுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் என்ன, ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகணும்னா அந்த பிராண்டுக்கு எக்ஸ்போசர் கிடைக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணணும், நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 1 ஆஃப் த வே, இன்னொன்று சோசியல் மீடியா, இதெல்லாமே உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டாக கொண்டு வந்தோம்.
0: ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஃபேமிலியாக இருக்காங்க, இப்போது சக்ஸஸாகவும் ஆகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கூட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய யோகேஷ் குமார் அண்ணா தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசுகிறேன் நேர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: ஸோ வெல்கம் பேக் டு த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எந்த சிறப்பு விருந்தினர் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகேஷ்குமார் அண்ணா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். யோகேஷ்குமார் அண்ணா, நீங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் எடுத்து ரன் பண்றீங்க, அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிண்ணா, இப்போ உங்களுக்கு எந்த டைம்ல பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு சோசியல் மீடியா தான் பிளாட்ஃபார்ம், ஸோ அது மூலியமா போனா நமக்கு ஈஸியா வந்து கஸ்டமர் வந்து வர வைக்க முடியும், நம்மளோட ஆர்ட்டையும் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வர ஆரம்பிச்சது? ஏன்னா மேக்ஸிமம் நீங்க சொல்லும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து பேக்கிங் அதை டெலிவரி பண்றதா இருக்கட்டும், சோசியல் மீடியால வீடியோ ஆட் ரன் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னும் போது இது கண்டிப்பா வந்து அது ஒரு அந்த திங்கிங் எப்படி வந்தது உங்களுக்கு?
4: திங்கிங்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் படித்த இதில் இருந்த கம்பெனியில் இருந்தால் வந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு நாங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அப்போது, ஐடியில் ஒர்க் பண்ணுறதுப்போ கொரோனா இந்த இதெல்லாம் வந்தப்போ வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னு, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்டோர் போட்டு ஆரம்பிக்க தேவையில்லை, வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அதுவுமே கிரெடிட் கார்டிலேருந்து நாங்கள் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது இது பண்ணப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த 30,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜ் நம்ம ஒர்க் டைம் அது மட்டும்தான் இனிஷியலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் ரெசின்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு ப்ரிசர்வேஷன் டீ கூட்டில் பண்ணுறாங்க, வெட்டிங் ஃப்ளவர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு 5,000 கண்டிப்பாக ஆகும். இப்போ ஜீரோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க அக்கௌண்ட்டில் வந்து யாருமே அந்த 5,000 இல்லை அட்வான்ஸ் 500 கொடுத்தோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, என்னதான் நம்ம ஆடு போட்டு ரன் பண்ணாலும். அதுக்காக வந்து நாங்கள் ஒரு சின்ன இவங்க கிராஃபிக் டிசைனிங் படிச்சிருக்குங்காட்டி கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ சாக்லேட்ஸ்னு சொல்லி சின்ன ரேஞ்ச் ஒரு சாக்லேட் 20 rupees சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து பிக்கஸ்ட் பூம் எங்கள் பேர் ஜீரோலேருந்து 10,000 அப்படியே 1 இயரில் ஃபுல்லாக ஷூட் அப் ஆச்சு. 23 August பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பேஸ் இருக்காங்கல்ல 200 chocolates, 300 chocolates ஆர்டர் பண்ணும்போது வந்து ஃப்ரீ ரெசன் கிஃப்ட்டாக ஒன்று கொடுக்கும். ஏன்னா ரெசன்னா என்னன்னே தெரியாது நிறைய பேர்த்துக்கு. நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும், ப்ராடக்ட் பொசிஷனிங் அங்கே பண்ணோம் நாங்கள் அப்படி பண்ணும்போது இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் சாக்லேட் வீடியோஸ் எல்லாம் குறைச்சிட்டு ரெசன் வீடியோஸை விட்டுருக்க ஆரம்பித்தோம். மேக்கிங்கு இது அதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேர் தெரியாது, அது பண்ணுவாங்க கலர் கலக்கி ஊற்றுவாங்க அப்படிங்கிற மட்டும் தான். இப்போவுமே இந்த டேர்ம் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும், கலர் கலக்கி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த கஸ்டமர் பேஸ் வந்து சாக்லேட் கஸ்டமர் பேஸ் வந்து ரெசின் கஸ்டமர் பேஸாக மாறிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாமே சேலமில் நாங்கள் பண்ணதே இல்லை, சாக்லேட் ஆர்எஸ் எதுவுமே பண்ணதில்லை, எல்லாமே மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த இதுலேருந்து தான் வருவாங்க. என்கொயரி வரும், நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த ஒரு நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா ப்ராடக்ட் நம்ம அவங்க கைக்கு போயிருச்சுனாவே ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிரும், அவங்க ரெசின் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து நான் இது கற்றுக்கணும், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா, நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க ஆஃப்லைன் செஷன் ஃபஸ்ட்டு போடலாம் அப்புறம் ஆன்லைன் ரெக்கார்டட் போட்டுக்கலாம் அதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பேஸ் வந்து கிளாஸ் பேஸாக மாறிச்சு.
3: ஆரம்பத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு போது எடுத்த உடனே மக்கள் நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க, ஆனால் அதுக்கு நம்ம நிறைய வந்து உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத அண்ணா சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் வந்து உழைக்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெசின் ஆர்ட் தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரெசின் ஆர்ட்டை போய் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில் அப்படின்னா அதுக்கு இந்த சாக்லேட் மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரெசின் ஆர்ட்டை வந்து நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத அண்ணா சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பேக் டு பேக்கில் 2 songs வந்துட்டு இருக்கு, கேரிடுவாங்க தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரிலே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க?
2: எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா.
1: வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு
3: சொல்லுவாங்கல்ல, அதான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ராஜ்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நேர்களே, இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா தான் நம்மளுடைய பிராண்டை வெளியில் தெரிவிக்க முடியுது. சோஷியல் மீடியா இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பிராண்டிங்கை, என்னோட பிராண்டிங்கை நான் வந்து தெரியப்படுத்துவேன் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யோகேஷ் குமார் அண்ணா தான் நம்ம கூட சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்காரு.

0: அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே என்ன மாதிரியான சவால்கள்னா உங்களை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிச்சது?
1: என்னோட ஃபர்ஸ்ட் தாட்டே என்னன்னா, ஒர்க் பண்ணிட்டு நானும் என் கலீகும் அப்படியே 2015, 2017, 2019 வரைக்கும் ஒட்டுக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கம்பெனியில ஷிஃப்ட் ஆகி தான் போனோம். இன்னொரு கம்பெனியில அவர் டெர்மினேட் பண்ணாங்க. திருப்பி நான் இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது வந்து அவரும் கூட வர சொன்னேன். 1 இயர் கேப் ஆயிடுச்சு, பரவாயில்ல வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில வந்து அவருக்கு ஃபேமிலி இஷ்யூஸ்னால அவர் மறுபடியும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. வேற கம்பெனிலயும் நம்மளை அந்த சுச்சுவேஷன் நம்ம போயிடக்கூடாது, நம்மளே இந்த ரிஸ்க் எடுத்துட்டோம்னா இந்த பிசினஸ் ரிஸ்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டு அப்படியே நானே ரிலீவ் ஆயிட்டேன். அந்த ஒரு தைரியம் வந்தங்காட்டி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பூஸ்ட் பார்த்துக்கலாம், இல்லை லே ஆஃப் பண்ணிட்டா திருப்பி வேலை கிளையணும், நம்ம பிசினஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சல அப்படிங்கிற மாதிரி.
0: ஓகே, நான் இப்போ இதெல்லாத்தையும் ஓவர் கம்பெனி வரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க ஃபேமிலியா இருக்கட்டும் உங்களோட மனைவியா இருக்கட்டும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஏன்னா மொத்தமா வந்து ஒரு ஃபேமிலின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தை வழிநடத்துறது பெண்கள், ஆண்கள் வேலைக்கு போவாங்க அப்படின்ற எல்லாத்தையும் மாத்திட்டு நீங்க வந்து ஒரு குடும்பமா வேலை செய்றீங்க அப்படின்னு போது ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க?
1: அது எப்படின்னா, நாங்கள் கிளாஸ்மேட்ஸு, அது ஒரு இவங்க சைடு ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் இந்த டாபிக் ஆரம்பிச்சது. 2 மாசத்துல வீட்டில் பேசி ஏதோ பிரச்சனைலாம் முடிச்சு கொரோனாவில் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா பேபி ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த கிராஃபிக் டிசைனிங் பண்ணிருக்கும் போது அது ஒரு ப்ரெஷராக இருக்கும் அவங்களுக்கு. சரி, அதுலேருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரா பண்ணுறக்கு ஆரம்பிச்சிரு, ஐபேட் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபேட் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அதில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த அவுட்டில் அவங்க கஸ்டமர் வந்து இது பண்ணங்காட்டி கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கப் தான், ரெண்டு பேர்த்து பேக்கப் மாதிரி கணக்கு. நான் லோவாக இருக்கும்போது அவங்க லோவாக இருக்கப்போனு அந்த மாதிரி.
0: ஓகே, நான் இப்போ எல்லாருமே வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இருக்க காலகட்டத்திலையும் சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மட்டும் பண்ணோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் வேணாம், முக்கியமாக வந்து நம்மளோட மனைவிலாம் வந்து வீட்டில் இருக்கட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் மாற்றி நானுமே உழைக்க ஆரம்பிக்கணும், என் கூட சேர்ந்து என்னோட ஒய்ஃபும் உழைக்க ஆரம்பிக்கணும், ரெண்டு பேரும் உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும், வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி நான் வர ஆரம்பிச்சது?
1: அது எப்படின்னா, இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும், மேனேஜ் பண்ண முடியும். 1 lakh ஒரு 70,000 இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது டியர் 1 cities, 2 cities எல்லாமே. இப்போ வந்து நானும் ஒர்க் போகிறேன், எனக்கும் ஃபினான்ஷியல் லோ தான், இவங்களும் ஒர்க் போனாங்கன்னா வீடை யாரும் பார்த்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. மெயினாக எனக்கு என்னென்னா, நம்ம சின்ன வயசில் தனியாக இருக்கப்போ அந்த மாதிரி இருந்துடக்கூடாது, நம்ம பேபி அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியை நாங்கள் உள்ளே கொண்டு வந்தது. அதனால தான் நான் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஸ்மால் பிஸ்னஸ்மே குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல பேபி பார்த்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் மட்டும்தான்.
0: ஸோ நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் என்னோடய பிள்ளைகள் படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அண்ணா சூப்பராக சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுதான், தன்னோட பிள்ளைகள் நான் பட்ட கஷ்டங்களை அவங்க வந்து பற்றக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் யோகேஷ் குமார் அண்ணாவும் சூப்பராக அவரோட வாழ்க்கையிலுமே தன்னோட பிள்ளைக்காக ஓடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் யோகேஷ் குமார் அண்ணாட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுற நேரிலே.
2: உலகத்தில் எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்,

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வெல்கம் பேக் டு த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களோட நான் ராஜ்குமார் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய யோகேஷ் குமார் அண்ணா தான் நம்ம கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். யோகேஷ் குமார் அண்ணா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மட்டும் வேலைக்கு போகலாம், நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஒய்ஃபும் வந்து வெளியில் வரணும், அவங்களும் உழைக்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்
2: ஒருத்தான்
1: பொதுவாகவே வந்து நம்ம ஊரில் அதிகமாக பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி நான் வந்து என்னோட மனைவிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், அவங்களும் முன்னேறணும் நானும் முன்னேறணுன்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஆனால் பெண்கள் இப்போ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கணவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்?
2: எமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ரேண்டமாக வெளியில் போயிட்டு வரதா இருந்தால், நானே சில டைம் வந்து இந்த வேலைன்னு காட்டி நானே ஒவ்வொரு நாட்டியாக ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் எமோஷனல் சப்போர்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குன்னா அதை வளர்த்தி விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரேண்டமாக ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும்.
1: கண்டிப்பாக அதை கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் போய் சேரும்னு நினைக்கிறேன். தன்னோட மனைவிகளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றத அண்ணா சொல்ல வந்து மூலியமாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இதில் சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இதில் எவ்வளோ சவால்கள் இருந்தது, அந்த சவால்களை ஓவர் கம் பண்ணி எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கண்ணா.
2: இப்போ மெயினாக ஆன்லைனில் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம், யார் வேணாலும் ஆட் ரன் பண்ணலாம், என்கொயரி வரும் அட்டன் பண்ணலாம். ஆனால் ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு 1000 கஸ்டமர் வரலாம், ஆனால் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் பேஜுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் பேஜ் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஃபஸ்ட்டு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு என்கொயரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படி கனெக்டடாக நீங்கள் பேசுகிறீங்க கஸ்டமரை, நம்ம ப்ராடக்டை விற்காம ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும், இந்த தடவை வாங்கலினாலும் அடுத்த தடவை வாங்கிடுவாங்க.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம சேலம்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை அதை தாண்டி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா?
2: இப்போ என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போதான் தெரிய வருது நிறைய பேருக்கு, ஒரு சின்ன பேஜாக இருந்தாலும் பெரிய பேஜாக இருந்தாலும் தெரிய வருது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளைண்ட்ஸுக்கு நான் தனியாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணேன். அவங்களுக்கு என்னன்னா எஜுகேஷன் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. நான் ஒரு 5000 அந்த ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு எவ்வளோ உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேறாங்க. அந்த 5000 தான் ரொம்ப ஹை ப்ரைஸாக பார்க்குறாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் அது அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்.
1: ஓகே, நான் கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஜேர்னியில் இந்த இடத்துல நிற்கும் போது எப்படி இருக்குது அந்த சக்ஸஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வருது?
2: ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாயிண்ட்டை நான் சொல்லி ஆகணும், இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி நான் அப்படியே ஆப்போசிட்டேன். நான் வந்து ஒரு விஷயத்து இப்படி போகணுன்னா ப்ராக்டிக்கலாக வந்து யோசிச்சு இது ஆகுமா ஆகாதா, நம்ம மார்க்கெட்டுக்கு அது சூட் ஆகுமான்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக ஹிட் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே எந்த விஷயமா இருந்தது, இப்போ கடை பார்க்கறதுலேருந்து எல்லா விஷயமுமே அப்படி தான் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அப்படின்னா, இவங்க கான்ஃபிடென்ட் வந்து என்ன எப்படி மாற்றிருக்கு அப்படின்னா, நான் அந்த யோசிக்கிறதுலேருந்து பண்ணு பார்த்துக்கலாம் காசு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு கோர்ஸ் வந்து 15,000 இது அது எக்ஸ்டெண்டட் மெம்பர்ஷிப் இது கொடுக்குறாங்க. இதே 1 இயருக்கு முன்னாடியாக இருந்திருந்தால் எங்களால் நாங்கள் யோசிச்சிருப்போம், வாங்கியிருக்க மாட்டோம். வேணாம், இது இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு இது சூட் ஆகாது, இன்னொன்று நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க சொன்னோன்னே இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் ஓரியன்டாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசித்தோம். யோசிச்சதுக்கப்புறம் உடனே பேமெண்ட் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு எங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் சரி மைண்ட் செட்டும் சரி மாறி இருக்கு.
1: ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க இருந்திருக்காங்க.
2: இந்த பிஸ்னஸில் ஏன் அது அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது இந்த 1 இயர். அதுக்கு நான் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணேன்.
1: கண்டிப்பா அண்ணா சொன்னதிலிருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து நிப்பாங்க அப்படின்றத அண்ணா சொல்லியிருக்காரு. நிஜமாலுமே வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் தான் இருப்பாங்க அப்படின்ற பழமொழி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா யோகேஷ் அண்ணாவை பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி ஜெயிக்கிறதுக்கான காரணம் அண்ணாவா இருக்காங்க அப்படின்றதான் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம ஊர்ல தாயா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கணும். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நாம தொடர்ந்து யோகேஷ் அண்ணா கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களே.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சந்தில்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீயும்

0: வழியில் வரிகள் வெடிக்க ஷோக்கானா வாழப்பற பாருடே
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: எட்டு தீக்கும் நம் குரல்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
4: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். இறுதி பகுதியில் உங்க கூட நான் பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யாரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகேஷ் குமார் அண்ணா தான் பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். யோகேஷ் குமார் அண்ணா, இப்ப நீங்க வந்து இந்த வெற்றி இவ்வளவு தூரம் வந்து சக்சஸ் ஆயிருக்கேன் உங்களோட பிசினஸ் மூலமா அப்படின்னு போது, இந்த வெற்றியின் மூலமா எல்லாருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம்னா என்னன்னா, ஏன்னா ஒரு கம்பெனில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க ஐடி கம்பெனில இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் எடுத்து இப்போ சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் உங்களோட மனைவிக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, இது வந்து எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒருத்தங்க ஐடி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா தன்னோட மனைவி வந்து வீட்டிலே இருக்க வச்சு ஃபேமிலியை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போது அதையுமே வந்து நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு தான் இருப்பாங்க. இது எல்லாமே மாறி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு போது இது எல்லாராலையுமே இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா
5: நம்ம தாட்டு தான், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு. இப்போ அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா பையன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி பண்ணுவார், அந்த பிஸ்னஸ் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். மேபி ஒய்ஃப் வந்து படிச்சிருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகிற சான்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க மாமனார் தான் டிசைட் பண்ணோம். இப்போ வந்து இது நாங்கள் கிரியேட் பண்ணது வந்து நாங்கள் ஓன் இது, எது கிரியேட் பண்ணோம், நாங்கள் ஃபேமிலியாக இருக்கணும். இப்போ எங்கே போகிற பிஸ்னஸ் பண்ணாலும் எங்கள் பையனை வந்து ஒர்க் பண்ணுவான், அஞ்சு வயசு ஆச்சு, எங்கள் பையனை வந்து ஏதோ ஒரு பேக்கிங்னா இது எடுத்து கொடுக்குறேன் அது எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி இது பண்ணுவான். அங்கேயே எங்களுக்கு பாண்ட் ஆயிடுது, மேலே போய் வீட்டுக்கு போய் ஃபேமிலி பாண்ட் டைம் தேவையில்லை, அப்போ போய் வீடு வேலையெல்லாம் விட்டுட்டு மேலே போயிடும். அந்த மாதிரி நம்ம அஸ் டைம் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
4: ஓகேண்ணா, இப்போ ஒர்க்கு அதுக்கப்புறம் ஃபேமிலி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போதும் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குக்கு போவாங்க, ஃபேமிலியை பார்த்துக்க மாட்டாங்க, ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து அதை பார்க்க முடியாதுன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணுன்னா ஆண்கள் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணணும்?
5: ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இனிஷியலாக நானுமே ஒரு 10,484 ருபீஸுக்கு தான் ஜாயின் பண்ணேன் வேலைக்கு. ஃபஸ்ட்டு ஐடியில் போகும்போது முடிச்சோடனே அடுத்த மாதம் ஒரு மாதம் லீவு, அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கிருந்த 2 இயர்ஸ் வந்து ஒர்க்கை வந்து புளிஞ்செடுத்துட்டாங்க, ஆனால் அதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்கன்னாலும் 2 வருஷமாக அது ஒர்க் பண்ணுங்க, ஆனால் அந்த கம்பெனியை மட்டும் கம்ஃபர்ட் ஜோனாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆனால் தான் ஒரு 10% ஹைக்கிலேயாவது நீங்கள் போக முடியும். நான் வந்து அந்த கம்பெனியில் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணதில் எனக்கு வெளியில் போகும்போது 20,000 சேலரி அந்த கம்பெனியில், திருப்பி போகும்போது எனக்கு ஒரு 10% ஹைக் கொடுத்தாங்க இன்னொரு புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது, அப்படி போகும்போது ஒரு 30,000 கிட்ட வந்துச்சு. திருப்பி இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் ஆகும்போது 45,000 வந்துச்சு. அவ்வளோதான், அந்த கம்பெனியோட நின்றுட்டேன். ஏன்னா லே ஆஃப் வந்துட்டே இருக்கும்போது அது அப்படியே நின்றுட்டேன். ஆனால் ஸ்விட்ச் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபினான்ஷியல் இதாகவும் எல்லாத்தையுமே மீட் பண்ணிக்கலாம், உங்களுக்காகவும் டைம் ஃபேமிலி கூட நீங்கள் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் உங்கள் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரி லெவலில் வந்து ரொம்ப எல்லா ஒர்க்குமே என்ட்ரி லெவலில் வந்து ஹெக்டிக்காக தான் இருக்கும்.

0: அது அவங்க பாடு, அவங்க ஃபினிஷ் பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சேஃபாக பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறதான் கஸ்டமர்ஸ். இப்போது அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட பேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து அது ரொம்ப அதிகம். ஒரு 1000 ஆர்டர்னா 1000 ஆர்டருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, பேக்கிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது, அவங்களுக்கு கிரியேட்டிவ் பார்ட்லேருந்து அது கிடைக்குது, அவங்க என்கரேஜ் பண்ணுறதில்ல இது சொல்கிறதுல.
1: சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே கூட செலத்தின் மூங்கல் நிகழ்ச்சியில் பேசுகிறீங்க, இந்த அனுபவம் எப்படின்னா இருக்குது?
0: புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மைக்கில் பேசுகிறேன், பாட்காஸ்ட் மாதிரி எடுக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்குது.
1: ஓகே, நான் ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய அடுத்தடுத்து உங்களுடைய கரியரில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் உங்களுடைய பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களோட மனமார்ந்த நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா.
0: தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ.
1: நேயர்களே, நானுமே இப்போது சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம கூட வந்து இன்னைக்கு யோகேஷ்குமார் அண்ணா தான் பேசியிருந்தார். ஸோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பேசினது எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க. தொடர்ந்து நானும் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எட்டுக்கும் நம் குரல் நிகழ்ச்சிக்காக இலக்கியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாடா பாய் பாய் நேர்களை, அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதாவது 3 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நேர்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சாலை விதிகளை மீறுவதற்கு முக்கியமான காரணம் வந்து அவசரமா இல்லை அறியாமையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது, காலையில் ஆஃபீஸ்க்கே கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, காலையில் இப்போ 9 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டிலேருந்து 8:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஆஃபீஸை வந்து சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரம் கேப்புன்றது போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டிலே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அது இதையும் பார்த்துட்டு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 8:45 ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஹெல்மெட் எடுக்க மறந்துடுவோம், இல்லை லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண மறந்துடுவோம். இந்த மாதிரி சாலை விதிகளை மீறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ போய் கரெக்டாக ரெட் சிக்னல் போட்டுட்டாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன? கண்டிப்பாக மாட்டோம். அங்கே எப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம், சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம டக்குன்னு கிளம்பிடுவோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், சிக்னலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ எப்போ நம்ம அங்கே போவோம், இந்த சிக்னலை தாண்டி போவோம் அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வண்டி ஓட்டும்போது சம்டைம்ஸ், அதாவது சில பேருக்கு தெரியாமல் தவறுதலாக சிக்னலை மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த சாலை விதிகளை மீறுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ இந்த சாலை விதிகளை ஃபாலோ பண்ணுறது, அதாவது மீறுறதுக்கு முக்கியமான காரணம் அவசரமா இல்லை அறியாமையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போது பேக் டு பேக்கில் 2 அருமையான பாடல்கள் தான் வரப்போகுது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு முக்கிய காரணம் அவசரமா இல்லை அறியாமையா, இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
3: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி நம்மளோட நிகழ்ச்சி கேக்குறனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: நம்ம
5: 107.8 அலைவரிசையில் சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு காரணம் அவசரமா இல்லை அறியாமையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட ஒரு நேயர் அவங்க கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்,
5: இன்னைக்கு வந்து சாலை விதிகளை மீறுவதற்கு முக்கிய காரணம் அவசரமா இல்ல அறியாமையா?
6: சரி, பேசலாமா?
5: பேசுங்க பாட்டி.
6: அம்மா, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க ஒன்னும் குழந்தை ஓட்டாது. அதே மாதிரி சின்ன பசங்களும் சின்ன ரொம்ப 10 வயசுக்குள்ளயோ டவுனுக்கெல்லாம் ஓட்ட மாட்டாங்க.

0: ஒரு அவசர புத்தினாலதான் அலட்சியம், அவசரத்தை விட அலட்சியம், அலட்சியத்தினாலதான் அந்த விதிகளை மீறி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாக்க சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட சீக்கிரம் எங்க போவாங்க, போய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குதான் நிக்காம ஓட்டுறவங்கள அது வண்டி வர்றதுக்குள்ள ஓடிக்கலாம் அப்படின்னு ஓடும்போதுதான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகிறது. அதனால அறியாமைங்கறதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சதான் வண்டியை ஓட்டுறாங்க, நிக்காம ஓட்டுறாங்க. அது என்ன சிக்னல் போட்டாலும் அவத்தையும் ஒரு போலீஸ்காரர் நிப்பாங்க, இந்த சிக்னல் எழுதி கூட போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு போலீஸ் ஏதோ நிக்குது அவத்தைய, அத கைய குறுக்க காட்டுனாத்தான் என்னதான் பண்றது, பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தினால நிக்கிறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு பயம் இல்லாமதான் தெரிஞ்சே ஓட்டுறாங்கன்னு என் கருத்து.
1: ஓகே பாட்டி, நன்றி பாட்டி உங்க கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு.
0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஓகே, இன்னைக்கு தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, எப்பயுமே இந்த அறியாமையெல்லாம் கிடையவே கிடையாது, அவசரத்தினால தான் சாலை விதிகள் அதிகபட்சமாக மீறப்படுது, தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சில பேர் வந்து அறியாமையினால இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கருத்து இந்த தலைப்பின் கீழே இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமாக பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து இரண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: அது மழை ஏதோ ஒரு நாள் வருது, ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: இருந்தால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு முக்கிய காரணம் அவசரமா இல்லை அறியாமையா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம். கருத்துக்கள் என்னன்னா,
4: மீறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவசரம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கிய எண்ணமாக இருக்கு. யாருக்கிட்டயும் அது பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு வாகனம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை முந்தைய அடிச்சு கொண்டு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க. ஷார்ட்கட் வழி என்ன அப்படின்னு தேடுறாங்க. எல்லாத்த விட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சாலை விதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீறாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம 11 மணிக்கு போகணும் அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதே 10:45 அப்படின்னா எப்படி நம்ம மெதுவா போகிறது இல்லையா? மக்கள் வந்து ஒரு புரிந்துணர்வோட இருக்கணும். நான் ஃபாஸ்டா போக கூடாது, அவசரமா கிளம்ப கூடாது அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது சபதம் மாதிரி எடுக்கணும். அப்பதான் இந்த சாலை விதிகள் அப்படிங்கறது மீறப்படாது. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு 10-15 நிமிஷம் அந்த இடத்துக்கு லேட்டா போனாலும் பரவாயில்ல, ஆனா சாலை விதிகளை மீறி அதனால விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு அதனால உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதனால பாதிப்பு அப்படிங்கறது ஏற்பட்டது அப்படின்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எனவே அது வந்து எல்லாரும் புரிந்துணர்வோடு செயல்படணும். எனவே யாருமே சாலை விதிகளை மீறக்கூடாது. அவசரம் தான் அதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கு அப்படின்ட்டு நான் கருதுறேன்ப்பா.
3: கண்டிப்பா. நான் நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
4: மிக்க மகிழ்ச்சிப்பா. நன்றி, வணக்கம்.
3: ஓகே, காட்பாடியில இருந்து சந்திரசேகரனா இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவசரம் தான், அதுதான் முக்கிய காரணமா இருக்கு. விபத்துகள் ஏற்படுறதுக்குமே அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. சாலை விதிகளை மீறத்துக்கு மட்டும் இல்ல, விபத்துகள் ஏற்படுறதுக்குமே அது ரொம்ப பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறத சந்திரசேகரனா அவரோட கருத்தா பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இவரை போலவே உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இந்த 1 மணி நேரம் என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்ப பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாலை விதிகளை மீறுவதற்கு முக்கிய காரணம் அவசரமா இல்லை அறியாமையா, இந்த தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா. திருப்பூர் மாவட்டம்
1: கஸ்தூரி அண்ணா, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன்ங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானுமே அருமையா இருக்கேண்ணா,
2: ரொம்ப சந்தோஷம்ங்க.
1: ஓகேண்ணா.
2: அதாவது இன்னைக்கு தலைப்பு வந்து சாலை விதிகளை மீறுறதுக்கு அவசரமா அல்லது அறியாமையான்னு கேக்குறீங்க. இத வந்து பார்த்தோம்னா முதல் இது ஒரு அவசரம் தான், அவசரத்துலதான் வந்து அறியாமையா போயிடுறாங்களே தவிர, இது அறியாமையினால மட்டும்தான் போறாங்கன்னு சொல்ல முடியாது. அவசரம் தான் அதிகமா வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டுதான் அது அந்த சாலை விதிகளில் மீறி போறது காரணம் அவசரம் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒரு சிலர் வேணும்னா அறியாமையினால, அதாவது இந்த நாட்டுப்புறத்துல கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விதிகள் தெரியாம இருக்கலாங்க, அப்படி வேணா தெரியாம போலாம். ஆனா தெரிஞ்சிருந்தும் டவுன் பகுதிகளில் வந்து போறாங்க அப்படின்னா அது அவசரத்தினாலதான் சாலை விதிகளும் மீறாங்க.
1: கண்டிப்பா.
2: ஆமாங்க,
1: நன்றி. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு
2: நன்றிங்கம்மா.
1: ஓகே, இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டாரு. முக்கிய காரணம் வந்து அவசரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவசரத்துக்கும் அறியாமைக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. அவசரத்தினால நம்ம தெரியாம வேகமா போறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்ல விதிகளை தெரியாம இருக்கிறவங்க இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா தெரிஞ்சவங்க, அதாவது நகர்ப்புறம் டவுன்லலாம் வந்து அவசரத்தினாலதான் முக்கியமான இந்த சாலை விபத்துக்கள்லாம் ஏற்படுது. ஸோ சாலை விதிகளை மீறுவதற்கு காரணமும் அவசரம்தான் அப்படின்றத வந்து குரங்குக்கல் பட்டியிலிருந்து கஸ்தூரியண்ணா ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கால் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் அவங்க கூட தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை மூணு நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சாலை விதிகளை மீறுறதுக்கு அதிக காரணம் வந்து அறியாமை கிடையாது, அவசரம்தான் அப்படின்ற கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ என்னை கேட்டால் ரெண்டுமே தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இப்போ அறியாமையினால்தான் அவசரம் வந்து ஏற்படுது. இப்போ நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டோம், 8:30 கிளம்பிட்டோம், 9 ஆஃபீஸ்க்கு 8:30 கிளம்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை வந்து ஏற்படாது, நம்ம வெயிட் பண்ணி கூட பொறுமையாக போகலாம். அதுவே நம்ம வந்து வீட்லேயே லேட் பண்ணி திருப்பி அங்கேருந்து கிளம்பி 1/2 மணி நேரத்தில் இங்கே வந்து சேரணும் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த சாலை விதிகளை மீறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சாலை விதிகளை நம்ம மீறக்கூடாது, அது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல், இதை வந்து எப்பயுமே நம்ம பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா மூணு வழிகள் இருக்குது. முதல்ல வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். அதுக்கப்புறமா இந்த சாலை விதிகளை மீறுறது அப்படின்னா வெறுமனே இந்த சிக்னல் போட்டால் ஃபாலோ பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம காரில் போனோம் அப்படின்னா சீட் பெல்ட் போடுறது அண்ட் அது கூடவே ஹெல்மெட் போடுறது, இதுவும் தான் சாலை விதிகளை வந்து ஃபாலோ பண்ணுற கணக்கில் வரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு 2-3 முன்னாடி கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு இது ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் ஹெல்மெட் போடாமல் வரவங்களை வந்து இந்த கல்யாணத்துலலாம் இந்த குரங்கு பொம்மைகள் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு டான்ஸ்லாம் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து, அதாவது போலீஸ்காரங்களே டிராஃபிக் போலீஸே அந்த மாதிரி ஒரு உடையை போட்டுட்டு வந்து இந்த ஹெல்மெட் போடாதவங்கள வான் பண்ணுறாங்க, ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுங்கன்னு. ஹெல்மெட் வந்து பின்னாடியே இருக்குது, அவங்க வந்து போடலை, ஸோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய இடங்களில் இன்னமும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா அதிகபட்சமாக சாலை விதிகளை நம்ம மீறுறதுனால தான் நடக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு பாதுகாப்பாக நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னா சாலை விதிகளை கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது நான் ஸ்ரீஹரணி. பபாய் மக்களே. அடுத்ததா என்றும் நலமுடன் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 2 to 3 வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பத்தி என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறதுக்காக நாகராஜ் காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி. பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களில் தினமுமே இந்த நேரத்தில் இன்றைக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி முதல் விஷயமா இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, புகைப்பழக்கம். அந்த புகைப்பழக்கத்தை விட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு 20 சிகரெட் குடிக்கிறவங்க, அதாவது 4-5 பாக்கெட் வரைக்கும் பிடிக்கிறவங்க, 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை சிகரெட் பிடிக்கிறவங்களை விட அதை நிறுத்தி ஒரு நாள் முழுவதும் புகைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, ஒரே நாளில் அவங்களுடைய உடலில் பெரிய நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து சிகரெட் குடிச்சிட்டே இருக்கிறவங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை சிகரெட் குடிச்சிட்டே இருக்கிறவங்க, அதை ஒரு நாள் குடிக்காமல் இருந்தாலே அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது முதல் வேளையாக அவங்களுடைய நுரையீரல் செயல்பாடு வந்து மேம்படும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாசப்பாதை மேம்பாடு ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். 2 வாரங்கள்லேருந்து ஒரு 3 வாரங்கள் வரைக்கும் விட்டாங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட அவங்களுடைய நுரையீரலோட செயல்பாடு 30% வரைக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஆக்சிஜன், அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ரொம்ப எளிதாக வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட்டோட வெப்பம், நிக்கோட்டின், அதுக்கப்புறம் கெமிக்கல்களால் அந்த மூச்சு பாதையில் சிலியா அப்படின்ற ஒரு ரோமம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது அது வந்து அந்த ரோமம் போன்ற அந்த நுண் அமைப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ சிகரெட் பழக்கத்தை விட்ட 1-9 மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலியாக்கள் மீண்டும் வளர்ந்து சளி, அதுக்கப்புறம் மூச்சு பாதையில் உள்ள தேவையற்ற பொருட்களை வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்குங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லேயே வந்து கிடைக்குது. இப்போ ரெகுலராக சிகரெட் புகை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க 1 வருடம் வந்து அந்த ஒரு பழக்கத்தை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதய நோய் வர்றதுக்கான அபாயம் வந்து குறையும். அதே மாதிரி 5 வருடங்கள் இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இரத்த நாளங்கள் நல்லா விரிவடைஞ்சு ஸ்ட்ரோக், இதய நோய் போன்ற பெரிய பாதிப்புகள் வராமல் அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 10 வருடங்கள் ஒருத்தங்க புகைப்பிடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டு வந்துருங்க.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தாரை பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் மன ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த மன ஆரோக்கியம் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறது இல்லைங்க, நிறைய காரணங்களால் பாதிக்கப்படுது. இப்போ இந்த மொபைல் ஃபோன் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலும் அதுவுமே வந்து ஒரு காரணம்.

0: காரணமாக இருக்கும். சரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதனாலேயும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் மேம், நிறைய ரீசன்னால் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும், ஒரு குறிப்பிட்ட இந்த விஷயத்தினாலையும் பாதிக்கப்படும் அப்படின்னா என்ன விஷயம் மேம்?
1: ஒரே இடத்துல சில பேர் இருப்பாங்க. என்னதான் சில பேர் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசையில் கூட வசிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான மாளிகையில் பங்களா மாதிரி ஒரு வீட்டில் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரு மனிதன் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இது மனநிலையை பாதிக்கும், நம்மளையும் அறியாமல் மனநிலையில் பாதிக்கும். இது அடிப்படையில் மன உறுதியோடு ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, அடிப்படையாகவே ஒருத்தவங்க மன உறுதி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இதை நான் சோனா எஃப்எம் வழியாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கணுன்றது விரும்புகிறேன். நீங்கள் அந்த இருக்கிற இடத்த மாற்றி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடைபயிற்சி பண்ணணும். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் நிறைய இடத்த போய் நீங்கள் போய் பார்க்கலாம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். கிரவுண்டுக்கு போகலாம், நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் புத்தகம் வாசிப்பு நிலையத்துக்கு போகலாம், லைப்ரரிக்கு போகலாம், நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்கலாம், தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கலாம். சேலமில் நிறையா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். நம்ம வேறு வேறு இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய சிந்தனை வந்து நல்ல வகையான புது புது நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம கண்கள் பார்க்குது, நம்ம சிந்தனை செயல்படுது, நாலு நல்ல மனுஷங்களை பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல இந்த அவசர காலத்தில் அப்படின்னாலும், நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட் வரையுமாவது போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க.
0: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என் ரூம் நலமுடன் நிகழ்ச்சி.

0: என்னப்பாது மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். ஸோ மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த மன நலனுக்காக தியானம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இது எப்படி வந்து ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த நேரத்தில் கூட போயிருந்துக்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப அதிக நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்ணக்கூடாது. அதாவது நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எடுத்ததுமே வந்து ஒரு 1 hour 2 hours பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஒரு 5 minutes பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஒரு 5 minutes ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5, 10, 12 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours வரைக்கும் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம வந்து அதிகரிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு வந்து உண்டாகணும் அப்படின்னு, அதாவது ஜென்ரலாக போயிட்டு நம்ம வந்து ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பழக்கமாக நமக்கு இருக்காது. ஆனால் ஒரு பழக்கமாக நமக்கு மாறணும் அப்படின்னா ரெகுலராக ஒரே டைமில் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அதற்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதா இருக்கட்டும், டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக இருக்கும். கரெக்டாக 11 மணி ஆனால் டீ குடிப்பேன், கரெக்டாக ஒரு 6 மணி ஆனால் நான் எந்திரிச்சிருவேன், கரெக்டாக நான் வந்து ஒரு 2 மணினா மதியானம் சாப்பாடு சாப்பிடுவேன். இந்த மாதிரி இந்த மெடிடேஷனும் வந்து ஒரு பழக்கமாக மாறணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு 5:30, 6 மணி அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ எல்லா நாளுமே வந்து 6 மணி அப்படின்னா மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 6 மணிக்கு நம்ம வந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கான ஒரு ஒரு அந்த டைமே ஸ்பெசிஃபிக் டைமே அந்த மெடிடேஷனாக வந்து மாறிடும். அதே மாதிரி ரொம்ப அமைதியான இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் மெடிடேஷன் அப்படின்னா நிறைய வகையில் டிஃப்ரெண்டான மெடிடேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 types ஆஃப் மெடிடேஷன் கூட வந்து இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி நம்ம வந்து அதை பண்ணலாம் அப்படின்னா மூச்சு மேலே கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களையும் கேட்டுருங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் அதற்கப்புறம் நம்மளுடைய பழங்காலத்து உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இந்த வீட்டு முறை வைத்தியம் மருத்துவம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்தோட ஒரு அங்கம் அப்படின்னே சொல்லலாம். பக்க விளைவுகள்லாம் வந்து இல்லாமல் எளிய பொருட்கள், வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகள், இதை வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகளை சரி செய்வாங்கங்க. ஸோ இந்த வீட்டு வைத்தியத்துக்கு இஞ்சிலிருந்து, தேன்லேருந்து, துளசி, மிளகு, மஞ்சள் பால், சுக்கு, கொத்தமல்லி, நீராவி பிடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி நம்ம கூட வந்து கிரிஜா அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்கள் வந்து இந்த வீட்டு முறை வைத்தியமாக என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, எந்தெந்த பொருட்களை வந்து பயன்படுத்துவீங்க, அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள் அக்கா.
7: நாங்கள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. காய்ச்செல்லாம் வந்து லேசாக நமக்கு வந்து தொண்டை கரகரப்பாக இருந்துச்சுன்னா லவங்கப்பூ, அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவி பிடிப்போம். அப்படியும் இதாக இருந்துச்சு அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் வச்சு பிடிப்போம். அதுவும் எங்களுக்கு கேட்கல அப்படின்னா அந்த இது வேப்ப மரத்தோட பட்டை, அப்புறம் லவங்கம், இஞ்சி பூண்டு, மிளகு, இதெல்லாத்தையும் இடித்து மஞ்சத்தூள், உப்பு, கற்பூரவல்லி இலை இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை 2 தடவை ஆவி பிடிச்சிருவோம். 2 தடவை பிடிச்சோம்னா நல்லா அந்த த்ரோட்டில் இருக்க அந்த வைரஸ் எல்லாமே இறந்து போயிடும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு செளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வெத்தலை இருக்குது இல்லைங்களா, வெத்தலை வந்து வெறும் வெத்தலையாக நாங்கள் சாப்பிடுவோம். அது எல்லாமே ஓரளவு கற்பூரவல்லியும் வெத்தலையும் மடித்து சாப்பிடுவோம்.
6: நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாக்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த வீட்டு வைத்தியம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமாகவும் வந்து இருந்திருக்குங்க. நார்மலாக ஒரு வயிற்று வலிக்கு, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஜீரகத்தை சும்மா தண்ணியில் போட்டு குடிக்கிறது, ஸோ இது வந்து குணப்படுத்திடுது. அதே மாதிரி மோர், வெறும் எம்டியான ஒரு மோர் வயிற்று வலி செரிமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடுதுங்க. ஸோ இதே மாதிரி காயம், தோல் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுத்தது. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது இந்த டைமில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உணவு முறை தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஸோ இதற்கும் நம்ம வந்து சரியான உணவுகளை எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும், நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்த முடியும். அதாவது மூளை இருக்குது இல்லைங்களா, இந்த மூளைக்கு வலு சேர்க்கக்கூடிய சில உணவுகள் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகள். இது வந்து சில உணவுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணமாக மீன் வகைகளில் மத்தி அப்படின்ற அந்த வகை மீனில் அதிகமாக இருக்குது. வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க, சியா விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் வந்து இருக்குங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி மூளைக்கு வலு சேர்க்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா பச்சை காய்கறிகள், அதற்கப்புறம் கீரைகள். கீரைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து மூளை செல்களை வந்து பாதுகாக்கும். அடுத்ததாக வைட்டமின்கள், அதுக்கப்புறம் தாதுக்கள். இது இருக்கிற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம், முந்திரி, பூசணி விதைகள், முழு தானியங்கள், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெக்னீசியம், நம்மளுடைய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் நல்ல தூக்கம் வரதுக்கும் மெக்னீசியம் வந்து உதவுதுங்க. வைட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுறது மட்டுமே இல்லாமல் காளான்களில் கிடைக்கும், முட்டையோட மஞ்சள் கருவிலிருந்தும் இந்த வைட்டமின் டி கிடைக்கும். இது நம்மளுடைய மனசோர்வை, டிப்ரெஷனை கம்மி பண்ணுறதா ஆய்வுகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்துக்கும் மனநலத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய குடலுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா மனசும் புத்துணர்ச்சியாக இருக்கும். இது நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வயிறு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. வயிறு தான் குடல் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இதற்கு வந்து சரியான உணவுகள் அப்படின்னா மோர், தயிர், அதற்கப்புறம் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த உணவுகள்லாம் ரெகுலராக ஒருத்தர் எடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான மனநலன் அப்படின்றது இருக்கும், இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா அதிக சர்க்கரை, துரித உணவுகள், அதிகப்படியான கஃபைன், இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்ல போறேன். அதுலயும் இன்னைக்கெல்லாம் சூப்பரான தாறுமாறான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்கு நீங்க தொடர்ந்து இணைந்து இருக்கணும் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரையும் கூட. பொதுவா டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுக்கிறான். உங்களுக்கு உங்க ஸ்மார்ட் போனை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்க ஸ்மார்ட் போனை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லுவேன். அது மட்டும்

இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஏஐ அப்படிங்கிறது பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த ஏஐல என்னென்ன புது புது வெப்சைட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான வெப்சைட் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஸ்மார்ட் கேஜெட்ஸ்ல எது இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல நாம எப்படி சேஃபா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற அறிவுரைகளும், நம்ம ஸ்மார்ட் கேஜெட்ஸை நாம எப்படி சேஃபா வச்சுக்கிறது கரெக்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்க டெக்குரு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. திவாகரையன் கூட இன்னைக்கு அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு திவாகரன் கூட டெக்குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஏஐ அப்படிதான் சொல்ல போறேன். ஏஐ அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, நம்ம ஏஐ யூஸ் பண்ணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு தனியாக ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேரால அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு போன்ல இருக்கிற ஸ்பேஸே ஃபில்லா இருக்கும், போட்டோ கூட எடுக்க முடியாது. ஆனால் அவங்க போய் எப்படி ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம ஏஐ வெப்சைட் யூஸ் பண்றது, ஏஐ சாட்பாட்டை யூஸ் பண்றது, குரோம் ப்ரௌசர்ல போய் யூஸ் பண்ணலான்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. இதுக்காக நான் ஒரு சாமியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி தான் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாம இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரையன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நீங்க வச்சிருக்க, அதாவது போன்ல வச்சிருக்க ஒரு ஆப் வச்சே நீங்க ஒரு சாட்பாட் யூஸ் பண்ணலாம் சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ல இருக்க சாட்பாட் தான் சொல்ல போறேன். இது என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து வாட்ஸ்அப். நம்ம போன்ல வாட்ஸ்அப் கண்டிப்பா எல்லாருமே மேக்ஸிமம் வச்சிருப்போம். அந்த வாட்ஸ்அப்லயே நம்ம சாட்பாட் யூஸ் பண்ண வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணக்கூடிய சாட்பாட் எந்த மாதிரி சாட்பாட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட் ஜிபிடியோட சாட்பாட் தான் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண போறோம். இது எப்படி திவாகரன் நம்ம வந்து சாட் ஜிபிடியா நம்ம வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஒன்னும் இல்லை மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை மட்டும் நீங்க போய் போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா போதும், இல்ல சர்வ் பண்ணீங்கன்னா போதும், உங்களாலுமே வாட்ஸ்அப்ல எப்படி நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்களோ அந்த மாதிரி சாட் ஜிபிடி கிட்ட பேசிக்க முடியும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1800024778. இன்னொரு டைம் சொல்கிறேன், 1800024278478 அப்படிங்கிறது தான் அந்த நம்பரு. சாட் ஜிபிடியை நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணணுன்னா இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, சாட் ஜிபிடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். இதுலேயுமே உங்களால் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கேட்டுக்க முடியும், வாய்ஸ் நோட்டாக கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே சாட் ஜிபிடி கிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசிக்க முடியும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரியே சாட் ஜிபிடி கிட்ட பேசிக்கலாம். இப்போ சாட் ஜிபிடியும் வந்து தங்கிலீஷில் தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரியே சாட் ஜிபிடி கிட்ட பேசுகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 1800024278 அப்படிங்கிறது தான் நம்பரு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக ஒரு செமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா, இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, கருத்துக்களை அது எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்க உங்க போன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணி அதில் நீங்கள் மெசேஜாகவும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லையும் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா அதே நம்பருக்கு பேர், ஊர் பேர், பாடல் பெயர் இது மூணும் டைப் பண்ணிவிட்டு, இது எனக்கு பிடித்த பாடல் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் கருத்துக்களை வாட்ஸ்அப்லையும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் நார்மல் மெசேஜெலாம் அனுப்ப தெரியாது வக்கர், நான் வேறு எப்படி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். மக்களே, இந்த கருத்துக்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது வக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் எந்த பாட்டு யார் ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறத எங்களால் முடிவு பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமையான ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன தெரியுமா? சாம்சங் கேலக்ஸி A55 5G. ஒரு 30,000 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், ஒரு 5G மொபைல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் அட்டகாசமான நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்டலாம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. இந்த சாம்சங் A55 5G என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் டூயல்ஸும் போட்டுக்கலாம். டூயல்ஸும் அப்படிங்கிறது ரொம்பவே கேஷுவலான விஷயம் தான். இது வக்கர் இதில் என்ன புதுசாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்கலாம். இது சொன்னேன், இதை தாண்டி இதில் வந்து AI ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, அந்த ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணி அதாவது வட்டம் போட்டு இது என்ன விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து கூகுள் சர்க்கிள் சர்ச் மூலமா ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லும். இதை தாண்டி அது சர்க்கிள்க்கு மட்டும் இல்லை, அதாவது அந்த மாதிரி சர்க்கிள் போட்டு இமேஜுக்கு மட்டும் இல்லை, உங்களால் பாட்டியுமே சர்ச் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தால் டெக்ஸ்ட் வச்சுமே உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். ஒரு அற்புதமான டிசைனில் ரொம்பவே நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனே வந்து சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த ஃபோனோட டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா. கேமரா வந்து AI என்ஹான்ஸ் பண்ணினா கேமரா மக்களே, அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு அழகான குட்டியான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க கேமராவோட கிளாரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 MP HD செல்ஃபி கேமரா வரும். பின்னாடி இருக்க 3 கேமராவில் ஒன்று வந்து அல்ட்ரா வைடுக்காக உங்களுக்கு 12 MP, இன்னொன்று வந்து மெயின் கேமரா 50 MP, இன்னொன்று மேக்ரோ கேமரா 5 MP கொடுத்துருக்காங்க. இதில் AI என்ஹான்ஸ்டு பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதில் நாய்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீமாஸ்டர் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாரிட்டி இமேஜ் கொடுத்துரும். இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அட்வான்ஸ் ஹீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்க இல்லை படம் பார்க்குறீங்க, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் இருக்க கூலிங் சாம்பர் வந்து உங்களோட ஃபோனை நல்லா கூல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.6 inch ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை தாண்டி இந்த மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 128 GB வருது, அது கூடிய 8 GB ரேம் ஒன்று வருது. அதுதான் வந்து பேஸ் வேரியண்ட்டு. அதோட விலை தற்போதைய விலை பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாயாக இருக்குது. இதுலேயே நிறையா வேரியன்ஸும் இருக்குது, நீங்கள் வேணுன்னா அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி A55 5G அப்படிங்கிறது. அது இதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் அழுக. காதலித்த நாட்களை நீ

கடமை முடிந்ததா, காரியம் நடந்ததா, நாட்களை நகற்ற அடிமை கிடைத்ததா, நாடகம் நடத்த வேண்டியில்லையா, என்னை போல ஆளும் இல்லையா, நானும் முன்னை குறை சொல்லவில்லை, நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரிடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன், எல்இடி எல்இடி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க, எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு
3: சொல்லுவாங்கல்ல, அதான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: கதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்து இருக்காரு. யார் அவருன்னு கேட்டீங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கோகுல்? இப்போ என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொன்னார். இப்படி நான் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட நம்பரை கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், அங்கே ஒரு நம்பர் வந்துச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து வேறு ஏதேதோ சொல்கிறாங்க, அது வந்து ஸ்கேம் மாதிரி தெரிஞ்சது, இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதே டவுட்டை உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு நம்பர் கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்னு ஒன்று போட்டு இந்த கம்பெனியோட நம்பரை எடுத்து கால் பண்ணால் அது ஏன் ஒரு சில டைம் ஸ்கேம் காலாக மாறுது, அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும்?
1: இது மாதிரியான ஸ்கேம்ஸஸ் இப்போ ரீசன்ட் பேசிஸில் நிறைய நடக்குது. ஸோ நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது இதில் வந்து ஸ்பான்சர் பை அப்படிங்கிற ஆட்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த ஆட்ஸ் ரன் ஆகுது கீழே தான் நம்மளுக்கு ரியலான சைட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சிட்டு பேங்க் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை கஸ்டமர் சப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ண இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸ் வந்து ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸ் ஆட் ரன் பண்ணும்போது அது வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் சைட் எப்படி இருக்கோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோன் பண்ணுவாங்க. க்ளோன் பண்ணுவாங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சைட் எப்படி இருக்கோ அந்த சைட்டை க்ளோன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேக்காக ஒரு ஆன்லைன் கிரெடிட் கார்டு சர்வீசஸ் அப்படின்னு வந்து மேலே இருக்க டொமைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எது இந்த பேங்க்கோட நேம்லேயே இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கோட டொமைன் நேம் இருக்கா அப்படிங்கிறது அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னாவே அது சம்திங் ஃபிஷிங் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு க்ளோன்டு சைட்டை ஒரு ஆன்லைன் கிரெடிட் கார்டு சர்வீசஸ் அப்படின்லாம் போட்டு இது மாதிரி சைட்ஸஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உள்ள சைட் பார்க்கும்போது உங்களுக்கு ரியல் டைமில் இருக்க சைட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் அதே சைட்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டொமைன் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா வெல் அண்ட் குட்.
0: கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. அதாவது மக்களே, கோகுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நீங்கள் நெட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாம் வந்து ஒரு சில பேர் அதே பேரில் ரெண்டு மூணு வெப்சைட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு divakar.com இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி divakar.in அந்த மாதிரி நிறையா டொமைன்ஸ் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு டொமைன்ஸாக இருக்கும். அதில் நாம் வந்து ஃபேக்கான டொமைனுக்குள்ளே போய் ஏமாந்துடாமல் கரெக்டான டொமைன் இதுதான் வெப்சைட் அட்ரஸ் இதுதான் கரெக்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கோகுல், ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்டா இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில, பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில. திவாகர் என்னுடன்.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சூப்பரான தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன அறிவுரைகளை கேட்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, முக்கியமாக டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்றதெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 107.

நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம், இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு புரியலது வக்கர், இன்னொரு டைம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதிலேயே கேட்கலாம். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்கும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் ஒளிபரப்பிருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருக்கு, அடடா இது கேட்குறதுக்கே செமையாக இருக்குது, இந்த பாட்டுக்கு ஒரு ஓட்டை போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. 9787701087 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701087 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை நீங்கள் போடலாம். நீங்கள் அனுப்புகிற ஓட்டோ நீங்கள் அனுப்புகிற கருத்துக்கள் வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இடம் பெறுமா பெறாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். இதே தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து இது வாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஸ்க்ரீன் டைமை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம், உங்களோட ஸ்க்ரீன் டைமை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது, இதுக்கு எதுக்காக இது வகையில் இதை மெயின்டைன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். அதாவது ஸ்க்ரீன் டைமை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்கள் குழந்தைகிட்டலாம் நீங்கள் ஃபோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறாங்க, என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட பேர் தான் ஸ்க்ரீன் டைம், அதாவது ஸ்கே ஃப்ரீ ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமைஸ் லைஃப் மினிமைஸ் ஸ்க்ரீன் டைம், அதாவது ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கிட்டு உங்களோட நேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும், உங்களோட வாழ்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் நீங்கள் எந்த ஆப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இது வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லும், நமக்கு அதை அனலைஸ் பண்ணி சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லும். இதை தாண்டி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களால் யூடியூப்லோட ஷார்ட்ஸும் இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸும் பிளாக் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள் குழந்தைங்க கையெல்லாம் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யூடியூப்பில் அதிகமாக ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களால் பேன் பண்ணிக்க முடியும், பிளாக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஆப் யூசேஜோட லிமிட்டை செட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஒரு மணி நேரம் தான் யூஸ் பண்ணணும் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் குழந்தைங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக இதிலேயே ஒரு லிமிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் டைம் செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால் ஒரு மணி நேரம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்னால, இந்த ஆப் மூலிமா. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த மாதிரி சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்புக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2 லட்சத்துக்கு மேலே வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நம்புறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான ஒலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்குறேன் கூட. ஸ்டே ஃப்ரீ ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701087 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் சேர்த்து அனுப்புங்க மக்களே. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். சோ வழக்கம் போல இன்னைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட நிறைய ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களோட குரு வந்தாச்சு. சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரெண்டு மணி நேரம் சூப்பரா போக போகுது. உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா வந்து கேட்டலாமா? அதுக்கு முன்னாடி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம், நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், நீங்களும் வந்து ஆர்வமா பதிலாம் வந்து சொல்வீங்க. சோ இன்னைக்கு என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம், அதாவது வேர்ல்டு, அதாவது சர்வதேச யூத் டே. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு எந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ கேள்வியை உங்ககிட்ட இன்னொரு டைம் நான் கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யூத் டே, அதாவது இந்த டேவோட ஸ்பெஷலாக இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு இளைஞர்களோட பங்களிப்பு எந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம். கூடவே வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன் பை ஒன்றா வந்து கேட்டுடலாம். நேற்று ஈவினிங் சேலத்தில் நிறைய இடங்களில் மழை பயங்கரமாக வந்து பேஞ்சிருக்குங்க. அதுவும் குறிப்பாக நான் இருந்த சைடில் வந்து

சொல்கிறேன். நியூ பஸ் ஸ்டாண்ட் சைடில், அதுக்கப்புறமா வந்து ஃபேர்லேண்ட் சைடில் அந்த ஏரியாலாம் வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் தண்ணியும் அப்படியே தேங்கி நின்று இருக்கு. ஸோ ஈவினிங்கில் மழை தருமாறாக வந்துட்டுருக்கு. என்ன தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் பயங்கரமாக அடித்தாலும், அந்த சாயங்காலம் ஆனால் கரெக்டாக ஆஃபீஸ்லாம் விட்டு வெளியே போகிற டைமுக்கு மழை சொல்லி வச்ச மாதிரி வந்துடுது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது சேஃப்டிக்காக கொடையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வேர் பண்ணிட்டு போங்க. தண்ணி தேங்கி நிற்கிற இடங்களில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வந்து போங்க. ஏன் அப்படின்னா அந்த மின்சார உயர்கள்லாம் வந்துருக்குல்ல, அதெல்லாம் அருந்து தொங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிபவிச நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேச வந்தாச்சு பிரதீபாவும். என்னடா புதுசாக திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னு நினைச்சிங்களா? நான் செகண்ட் லிங்க்ல ஓடி வந்துட்டேன்.
6: முன்னிலேருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட கேன்டீன் போயிட்டாங்க. அவங்க வந்து சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு தெம்பா வரேன். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் நான் ஜாலியாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம கூட இப்போ வந்து நினைச்சிட்டாங்க. ஹாய் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
5: சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: சூப்பராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள்
5: என்னவா இருக்கணும், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணாவே எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
6: நான் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டேன், நீங்கள் வந்து திருக்குறள் மாதிரி 2 அடியெல்லாம் இது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
5: திடீர்னு கேட்டால் நான் வீட்டோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நாட்டோட வளர்ச்சி கேட்டீங்கன்னா சடனாக நான் எப்படி சொல்லுவேன், கொஞ்சம் யோசிக்கணும்ல?
6: ஓகே ஓகே, யோசிச்சு அடுத்த லிங்க்ல நிறையா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ பிரதீபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தாலே வந்து போதும், நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பிரதீபா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
5: 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
6: நீங்கள் வந்துட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் யங்ஸ்டர்ஸோட ரோலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே நாங்கள் 2 பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம சேலம்ல, அதாவது அப்பப்போ ஈவினிங்ல மழைலாம் வந்துட்டு இருக்கு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி மழைலாம் வந்துட்டு இருக்கு. வானிலை மையமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்களுக்கு சேலமை தாண்டி தமிழ்நாட்டிலுமே நிறைய இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பிரதீபா நினைக்கிறீங்க, மழை வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? காளான் சாப்பிட்றது,
5: காளான் சாப்பிட்றது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது. நீங்கள் தான் நேற்று சாப்பிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு வாய் பேசிகிட்டு இருக்கீங்க?
6: அதான் நான் தலை நினச்சேன், பட் காளான் நல்லா இருந்தாலும் நானே சாப்பிட்டேன். ஓகே ஓகே பிரதீபா, இப்போ வந்து பிரதீபா சொன்ன மாதிரி மழை பெஞ்சால் இதெல்லாம் ஞாபகம் வரும். கூடவே இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும், என்ன அப்படின்னா, அதான் நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு. நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கூட எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க. பைக்கில் போகிறவங்க கண்டிப்பாக ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கோங்க, பைக்கோட அந்த சீட் கவர் கடியில் ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கோங்க.
5: அந்த மாதிரி மறந்துட்டீங்கன்னா நேற்று நான் ஃபுல்லாக நினைச்சிட்டே போனேன், ஒரு கொடை எடுத்துகிட்டு போக, அதனால் ரோடு ஃபுல்லாக நான் மட்டும் நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன்.
6: ரோடு ஃபுல்லாக நீங்கள் மட்டும் நினச்சிட்டு
5: போயிட்டு, நான் மட்டும் நடந்துட்டு இருந்தேன்னா நான் மட்டும் நினச்சி போயிட்டு இருந்தேன்.
6: ஓகே ஓகே. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக பிரதீபா வந்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான கண்டென்ட்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம். ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கலாம், பிரதீபாக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்கல்ல, மலையில நினைஞ்சுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மலையில நினைஞ்சதுனால லைட்டா வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சா? ஸோ அதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம், அதாவது இன்டர்நேஷனல் யூத் டே. ஸோ இந்த ஸ்பெஷலா உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட அந்த பங்களிப்பு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நான் மறக்காமல் வந்து நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள்லாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டம் நம்ம சேலத்தில் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சென்னை பீச்லாம் இருக்குல்ல, சென்னை பீச்சஸில் இலவச வைஃபை வந்து கொடுக்க போகிறாங்களாம். வா, கேட்கவே செம்ம சூப்பராக வந்துருக்குல்ல. இந்த இலவச வைஃபை மூலிமா பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீயாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம், எந்தவித காஸ்ட்டும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வர செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பிளான் இருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கேட்கவே எவ்வளோ சூப்பராக வந்துருக்குல்ல. ஸோ சேலத்துலேயும் நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரீ வைஃபைலாம் வந்துட்டு இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான வேறலான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு என்னவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு அவரோட கருத்துக்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: இன்னைக்கு
2: வந்து வெயிலும் அடிக்குது, வெயில் பயங்கரம் அடிக்குது இன்னைக்கு.
5: அதே மாதிரி நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல அந்த அளப்பரிய சேவை அப்படிங்கறது இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க மருத்துவத்துறை அப்படிங்கறதுலயும் அவங்க சூப்பரா பணியாற்றணும். உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து கொரோனா காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் வந்து பற்றாக்குறையா இருந்தாங்க. ஸோ மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தேர்ந்தெடுத்து அதுல அவங்க சூப்பரா தங்களுடைய சேவை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஓவரால பார்க்கும்பொழுது இளைஞர்கள் வந்து அடுத்த படிநிலைக்கு இந்தியாவை கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி, ஒரு எஃபர்ட் அப்படிங்கறத போடுறாங்க. அது நிச்சயமே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன்ப்பா.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நான் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணது ரொம்ப நன்றிண்ணா.
5: தேங்க்யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றிண்ணா. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரனா கால் பண்ணி யங்ஸ்டர்ஸோட அந்த ஒரு பங்களிப்பு நாட்டோட வளர்ச்சிக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா அவரோட கருத்துக்களை ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும்
0: இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
2: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சூப்பரான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, அதை கேட்டுட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.
6: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
4: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு என்னவா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதை ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள்.
3: சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
4: ஸோ இப்போது நம்ம கூட அவரோட கருத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் சென்னையிலிருந்து படக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனியும் மாலை வணக்கம். நிலையத்தில் இருக்கும் இரு குழந்தைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
4: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிற, எந்த குறைபாடும் இல்லாமல்.
4: சூப்பர் சூப்பர்.
5: இளைஞருடைய பங்களிப்பு எதுனாக்கா, எனக்கு தெரிஞ்ச விவசாயம், இந்த விவசாயத்துல இருந்துச்சுனாக்கா அந்த வாலிபர்கள் நினைக்கணும், ஒரு அரிசியை பாக்குறப்போ இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கும், அத முதல்ல நாம நினைக்கணும். எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது, சாப்பிட சொல்ல தட்டி எடுத்தாக்கா அந்த தட்டி புள்ள ரவுண்டா சாப்பாடு இருக்கும். என்னடா அப்படின்னா, என்னப்பா எவ்வளவு சாப்பாடு, என்னப்பா அப்படி சொல்றீங்களேன்னு ஒரு வாரம் கொடுத்து கூட்டு போனாரு. எப்படி வெளியுது, என்ன வேலை செய்யறாங்கோ, இது எங்க போய் வருது, அதுக்கப்புறம் தானே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னாரு. கண்ட தண்ணி வந்தது, ஒரு சாப்பாடு கூட நான் கீழே விழுந்துட்டாக்கா அத தண்ணியில போட்டு கழுவி சாப்பிடுவேன், இன்னாடுவாங்க. அதோட அருமை நமக்கு தெரியாது, யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதோட அருமை அவங்களுக்கும் காசு கம்மி தான், ஆனா அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு காசு அதிகம் அப்படின்னு சொல்ல. அதனால இளைஞருக்கு முடிந்த வரை நம்மளோட விவசாயத்துல இருந்தாங்கனாக்கா அந்தந்த மக்கள் சாப்பிட சொல்ல நம்மள நினைப்பாங்க. அந்த எண்ணங்களே நம்மள அருமையா காத்திருக்கும். என்னுடைய கருத்து, ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
4: கண்டிப்பா சொல்லுங்க.
5: பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுல தீ கட்டி எரியுது, எதிர்க்கலாம் எல்லாம் கத்துறாங்க, பயக்கடிச்சு போன் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அம்மா அவங்க குழந்த வெளியில வராங்க, எந்த காயம் இல்லாம. எப்படி எப்படி எப்படி வந்தேன்னு, இல்ல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தீ, எனக்கு சிறையில வீட்டுல தீ ஏற்கிட்டாக்கா நம்ம ஓடக்கூடாது, தரையில படுத்துட்டு நாம பறந்து பறந்து அப்படியே உருண்டு வரணும். ஏன்னா புகை வந்து கீழுக்கு இருக்காது, மேலுக்கு தான் போகும். அப்ப நம்ம ஓடியார சொல்ல நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்காது. கீழே படுத்துட்டோம்னாக்க கீழே புகை இருக்காது, எல்லாம் மேல போகும். நாங்க அப்படி சொன்னதுனால நாங்க உருண்டு உருண்டு வந்துட்டு அப்படியே வெளியில வந்துட்டோம்னா அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இது எல்லாமே நாம பகிர்ந்து போவோம் அப்படின்னு. நானும் சில பேருக்கு பகிர்ந்து இருக்கிறேன் அப்படின்னாங்க. இதை கேட்கக்கூடிய என்னுடைய அனைத்து சகோதர சகோதரும் 4 பேருக்கு பகிர்ந்துட்ட மாசா இந்த ஈஸியா அந்த தீவிபத்துல தப்பிக்கலாம். என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றிண்ணா. சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு இந்த நாட்டுக்கு என்னவா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி விவசாயம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் விவசாயத்துக்குள்ளே வந்து வரணும், அப்படி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து விவசாயத்துக்குள்ளே வந்து வாங்க அப்படின்றது என்னோடய கருத்தாக வந்து இருக்குது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதிபாவை பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம். ஸோ இந்த ஒரு டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு என்னவா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஆடி மாதம் அப்படின்னாலே வந்துட்டு செம்ம ஃபேமஸு, கோயிலில் எல்லாமே வந்து ஃபேமஸு, குறிப்பாக மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில்லாம் செம்ம ஃபேமஸு, இன்றைக்கி பயங்கரமான ஃபேமஸு இன்றைக்கி ஆடி அமாவாசை. ஸோ நிறைய கோவில்களில், சேலமில் இருக்கிற நிறைய மாரியம்மன் கோவில்களில் சிறப்பான பூஜைகள்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலாக இருக்கட்டும், இல்லைன்னா மேச்சேரி பத்ரகாவில் காளியம்மன் கோவிலாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி சிறப்பு பூஜைகள்லாம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த சைடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த கோவில் இருக்கிற ஏரியா சைட்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா டிராஃபிக் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக மேச்சேரி பக்கம்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரியராகவே வந்து போயிட்டு வந்துடுங்க. டிராஃபிக் அப்படின்றது இன்றைக்கி வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆடி அமாவாசை தானே, ஸோ இதனோட அந்த ரிஃப்ளெக்ஷனாக சேலம் 13 உழவர் சந்தைகளில் எவ்வளோ தெரியுமா காய்கறிகள் பழங்கள்லாம் விற்பனையாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.39 கோடி இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு காய்கறி பழங்கள்லாம் விற்பனை ஆகியிருக்கு இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க சேலமில் இருக்கிற 13 உழவர் சந்தைகளில் மட்டும். ஸோ இந்த ஒரு விஷயமும் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக இருந்தது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட அதாவது இளைஞர்களோட பங்களிப்பு என்னவா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றத என்கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கூட சந்திரசேகரண்ணா தாமோதரன்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா சோன எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போ சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: டிராயிங் பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
7: குரு. ஸோ இன்றைக்கி பிரதீபா ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: ஹலோ வணக்கம்.
8: ஹலோ சோனா. ஹலோ வணக்கம். இருவருக்கும் முதல்ல சோனா பண்பனையின் தொகுப்பாளர்கள் குரு மற்றும் இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: வணக்கம். மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: சர்வதேச இளைஞர் தினத்துல முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள
7: இளைஞர்களுக்கு.
8: அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இப்போ வயதில் அவங்களுக்கு எல்லாம் முடியும், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இவங்க தெரிஞ்சு தொழில்நுட்பங்கள்ல இந்த பணம் கட்டு ஜமாத்துக்கு இதெல்லாம் இப்ப கைபேசி அளவுக்கு சுருக்கிட்டு இல்லையா உலகம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு வந்ததுனால அவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு அதில் குறித்து நிறைய தெரியாது. இளைஞர் அளவுக்கு இளைஞர் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி சுற்றி இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு வழிகாட்டியே இருக்கும் பெரியவர்களுக்கு, ரைட்டுங்களா? இளைஞர்கள் அதோட சர்வதேச அளவுல விளையாட்டு போட்டிகளையும் தடம் போச்சு, தங்கப்பதக்கங்கள் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும் இந்திய நாட்டுக்கு, ரைட்டுங்களா? அதோட மிக முக்கியமான தொழில்நுட்ப கல்விக்கு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவு கண்டுபிடிச்சு. அதுல எல்லாம் இளைஞர்கள் உங்களுடைய செயல்திறனை காட்டுங்கள், கண்டுபிடிச்சல நிகழ்த்துங்கள். சோனா பொறுப்பளைக்கு நான் என்ன சொல்ல வர்ற, இளைஞர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்ன இளைஞர்கள் சொல்லலாம், அவங்களையும் சொல்லலாம். புதுசு புதுசு புதுசா நினைத்து கொள்ளாது இளைஞர்களுக்கானது
7: கண்டிப்பா.
8: நூறு இளைஞர்கள் என்ன பொருள் நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்
7: அப்படின்னா
8: இல்லைங்களா? அது மாதிரி இளைஞர்கள் சேர்ந்து இந்தியாவே உலகங்களை உயர்த்தி காட்டுங்க அப்படின்னு இளைஞர்கள் எல்லாம் அன்போடு ஒரு வேண்டி கேட்டு
7: சொல்கிறேன்.
8: சோனா பொம்பளை இந்த இது சாதனைகள் தொடரட்டும் என்று இளைஞர்களையும் வாழ்த்துகிறேன். வயசுல இருக்கிற இளைஞர்
7: அனைவரையும் திருப்பூர்ல இருந்து யாதவனா கால் பண்ணிருந்தாரு. கால் பண்ணி அவரு இளைஞர்கள் வந்து இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து கேட்க அவ்வளோ சூப்பரா வந்து இருந்தது. ஸோ நம்ம அண்ணா மாதிரி நீங்களும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன். நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம். ஸோ இந்த ஒரு டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து பேசி தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம் குரு மற்றும் தங்கை பிரதீபக்கு வாழ்த்துக்கள்.
7: மாலை வணக்கம் அண்ணா.
6: மாலை வணக்கம். இளைஞருக்கு சொல்றீங்களா?
5: ஆமாண்ணா,
6: எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பிறந்தநாள் விழாக்கு வந்து கேக் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஓகே, குட் டே. ஓகே, அதுதான் நம்ம அப்செட் பண்ணிக்கிறோம். ஒரு மரக்கன்று கொடுங்க இளைஞர்களே, ஏன்னா மழை இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹோல்சேல் டொமேட்டோ பிசினஸ்னால பாத்தீங்கன்னா தருமபுரியில இருந்து வருது தக்காளி. அவங்க விவசாயிகளும் பாத்தீங்கன்னா மழை இல்லாதனால விலைக்கு வாங்கி தண்ணீரை ஊற்ற வேண்டிய நிலைமை வந்துட்டு இருக்கு. அதான் நிலைமை வந்துட்டு இருக்குல்ல, அதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இயற்கை நம்ம வந்து மரங்கள் நடும்போது பாத்தீங்கன்னா இயற்கை மழை பெய்யும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாயி வாழ்வாங்க. விவசாயி வாழ்ந்தா அனைவருக்குமே விலைவாசி உயர்ந்து ஏறுதுங்களாங்களா? என்ன தெரியல, இவங்க விலைக்கு வாங்கி ஊத்தி நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாதான் விலைவாசி ஏறுது. இப்ப இயற்கை மலைகள் பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட செலவு கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து இந்த வணிக பொருளும் கம்மியாவதுக்கு அடப்படிய சான்சஸ்
5: இருக்கு.
6: நம்மளுக்கு இயற்கை தான் தேவை, மழை தேவை. அது ஒண்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகிழி பைங்கிற பிளாஸ்டிக், அதை வந்து 100% தடுக்க வேண்டும். எங்க கேட்டாலும் நீங்க வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு துணி பை எடுத்துருப்போங்க, இல்ல ஒரு இதோ அந்த மாதிரி வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் இளைஞர்கள் ரெண்டு கட்டு மட்டும் இளைஞர்கள் ரொம்ப அதிகம் சொல்லக்கூடாது. நிறைய ரெண்டோட ஏசிக்குவோம். இன்னொரு ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லி
5: முடிச்சேன்.
6: பைக் வந்து மெதுவா ஓட்டுங்க, உங்களுக்காக ஒரு குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்காக ஒரு குடும்பம் வரவும் போகுது.
5: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
6: ஓகேங்களா? ரெண்டு டாக்ஸ் நீ குடிச்சிக்கணும். உங்களுக்காக ஒரு குடும்பம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்காக ஒரு குடும்பம் வரவும் போகுது.
5: சூப்பர் சூப்பர்.
6: அந்த பைக் நீங்க பயணிங்க, அது வந்து ஸ்லோவா ஓட்டுங்க, மெதுவா ஓட்டுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகுது நினைக்கிறீங்க, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்க கிளம்புங்க. அந்த அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணாதீங்க. அந்த டைம் வந்து நீங்க முன்னே முன்கூட்டியே கிளம்பி அதை ரீச் பண்ணி அங்க 4:30 இருக்க வேண்டாம். நீங்க 4:00 போய் முன்னாடி நிக்கணும். நீங்க அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த டைம் அப்படி சேவ் பண்ணி அப்படி மெதுவா போயிட்டு சேஃபா போயிட்டு சேஃபா அவங்க. ஏன்னா ஆப்போசிட் வந்தா கூட நீங்க வந்து கொஞ்சம் ஒதுங்கி போங்க, அதுக்காக நம்ம போராட வேண்டாம்.
5: ஏன்னா
6: இன்னும் வாழ்க்கையோட வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சோ அதனால ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட், ஒன்லி வந்து சால்வ் ஆயிட்டு போங்க.
5: ஓகே ஓகே.
6: ஏனா இந்தியா பேச ஆரம்பிச்சா இந்த லைஃப்ல பேசவே பேசிட்டே இருக்கோம்.
5: ஓகே ஓகே அண்ணா.
6: ஓகே, நன்றி நன்றி நன்றி.
5: மாசிலங்கமட்டிலேருந்து சதீஷ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பரான அட்வைஸையும் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் பைக்கில் போகிறீங்களே, கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு குடும்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நீங்களும் இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த தலைப்பில் பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
7: ஹலோ வணக்கம்.
8: இனிமையான மாலை வணக்கம் குரு பிரதீபா, இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மேட்டூர் வட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி.
7: மாலை வணக்கம் அக்கா.
8: குரு பிரதீபா இவரு எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: அருமையா இருக்கீங்க பிரதீபா குரு.
5: ஓகே ஓகே அக்கா. அக்கா இப்ப நீங்க சொல்லுங்க,
8: இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க.
5: நன்றி நன்றி.
8: இளைஞர்கள் தான் நம்ம நாட்டினுடைய, எப்படி சொல்றது, நம்ம நாட்டுக்கு எல்லாமே இளைஞர்கள் தான்.
5: ஆமா ஆமா.
8: அவங்களுடைய கையில தான் 100 இளைஞர்களை கொடுங்க, நான் ஒரு நாட்டையே உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர்.
5: ஆமா ஆமாங்கா.
8: 100 இளைஞர்களை என்னிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. அப்படின்னா எவ்வளவு அவர் இளைஞர்கள் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாருன்னு பாருங்க. ஆனா இப்ப வந்துட்டு என்னன்னா என்னோட வருத்தம் என்னன்னா ஒரு 4-5 வருத்தம் இருக்கு எனக்கு. இளைஞர்கள் வந்து இப்ப யாருமே ஒரு வெளிநாடு வேலைக்கு போறாங்க, படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க. நம்ம நாட்டுல இல்லாம இல்லாத வேலையா வெளிநாட்டுல இருக்கு.
9: ஓகே ஓகே, புரியுது புரியுது.
8: வெளிநாட்டுல வந்து உங்களுக்கு எதுவுமே நம்ம நாடு போல இருக்காது, வெளிநாடு இருக்காது இல்லையா. இங்க நம்ம நாடு நம்ம மக்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒற்றுமையா நம்ம இங்க இருக்கோம், வெளிநாடு அப்படி இருக்காது. அது ஒண்ணு. அப்புறம் விவசாயம், எவ்வளவு படிச்சாலும் நீ டாக்டர் போறேன் இன்ஜினியர் போறேன் அப்படிதான் சொல்றாங்க தவிர, நான் ஒரு நல்ல ஒரு விவசாயி ஆகிறேன்னு யாருமே இளைஞர்கள் சொல்றது இல்ல.
9: ஓகே ஓகேக்கா,
8: கண்டிப்பா நீங்க இயற்கை விவசாயம் செய்யுங்க. உங்க அப்பா அம்மா தோட்டம் இருந்ததுன்னா அதுல நீங்களும் இயற்கை முறைப்படி விவசாயம், விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும் சாப்பிடறதுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி என்ன உயிர் வாழ முடியும், எப்படி உயிர் வாழ முடியும். அதனால கண்டிப்பா நீங்க எல்லோருமே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய குறுக்கோளா வச்சுக்காதீங்க. நான் நல்ல ஒரு விவசாயி ஆகி மக்களுக்கு உணவு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினைச்சு நீங்க அதுக்காக முயற்சி பண்ணலாம். ஒரு சிலர் எல்லோரையும் சொல்லல, ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா எல்லாரும் நான் டாக்டர் தான் ஆவேன் இன்ஜினியர் ஆகுவேன் வெளிநாடு போவேன் அப்படிதான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம நாட்டிலேயே ஒரு விவசாயம் பண்ணி நல்லா இது பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா அந்த வயது முதியவர்கள, இங்க பாருங்க எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு சிலர் இளைஞர்கள். நானே காதுபட கேட்டிருக்கேங்க குரு. அது எப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய முறையில் சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் இப்ப வந்து கம்ப்யூட்டர் காலம், அப்ப அவங்க இருந்தது போன் இல்லாத காலம், இப்ப கம்ப்யூட்டர் காலமா மாறி போயிட்டு இருக்கு. எல்லாமே ஸ்மார்ட் போன் எல்லாமே வந்து காலம் மாறி போயிருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல வரல. அவங்க பெரியவங்க கிட்ட நீங்க சொல்ற கூலா கூலா ஒரு சொல்ற முறைப்படி சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. அப்பா உங்களுடைய காலம் அந்த மாதிரி இருந்துச்சுப்பா, இப்ப அப்படி இல்லப்பா அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லீங்கன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க, அப்பா அம்மா புரிஞ்சுக்குவாங்க. அதை விட்டுட்டு இங்க பாருங்க எனக்கெல்லாம் தெரியும் நீங்க ஒன்னும் அறிவுரை சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு அந்த பெரியவங்க எல்லாம் அப்படி பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அவங்க ஒரு ஏணி போல உங்களுடைய உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இரவு பகல் பாராம உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஓடி பார்த்தவங்க அவங்க. அதனால அவங்க மனசு நோகும்படி நடந்துக்காதீங்க, பெரியவங்க மனசு நோகும்படி நடந்துக்காதீங்க. என்னங்க குரு நான் சொல்றது சரியா இந்த குரு?
9: கரெக்டா கரெக்டா, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும்க்கா.
8: அதனால இவரு சொல்லிட்டாரு, சதீப் சொல்லிட்டாரு, வாகனம் வண்டியில வேகமா போறாங்கன்ட்டு. அது ஒரு இது, அதுவும் பரவாயில்ல, அவரு சொன்னதும் பரவாயில்ல. எப்படின்னா அதுல என்ன தீமைன்னா, வாகனம் இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்ச தூரம் போறதா இருந்தாலும் வாலிப பசங்க வந்து பைக் எடுத்துட்டு பறக்குறாங்க, அது ரொம்ப தப்பு. நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நடந்து போறீங்கன்னா நீங்க இயற்கையும் நல்லா இருக்கும், புகை மாசு மாசை குறைக்கலாம். நீங்க நீங்க இளைஞர்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. நான் ஜல்லிக்கட்டு மதுரை ஜல்லிக்கட்டுல பாத்துட்டேன், இளைஞர்களால முடியாதது எதுவுமே இல்லை, சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால இந்த புகை மாசெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னா கட்டாயமா கொஞ்சம் தூரம் நடந்து போங்க, நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, பைக் வச்சுட்டு நடந்து ஜாலியா போங்க. அந்த இயற்கைக்கு கொஞ்சம் மர செடி கொடிகள்லாம் இருந்தா தண்ணீர் விட்டு அதெல்லாம் வளர்த்துங்க. இந்த மாதிரி பண்ணலாம் இளைஞர்கள்.
9: ஓகே கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க. மேட்டூர்ல இருந்து கலைச்செல்விக்கா கால் பண்ணிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம்.
10: Is that MJ, yeah?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பவி சிற பார்வையில அடி ராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொலைத்தேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம லிசனர்ஸோட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும்ல. இப்போது இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓமலூர் பசங்க இந்த பேஜ்க்கான டீம் நம்ம லியோ ப்ரோவும் அதுக்கப்புறமா ரமேஷ் ப்ரோ, இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாமா? லியோ ப்ரோ, ரமேஷ் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓமலூர் பசங்க இந்த பேஜ்க்கான நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பரா இருந்தது பிரதர். இப்போ நீங்க உங்களோட பேஜ்ல நிறைய கண்டென்ட்லாம் போட்டிருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்னா நீங்க எந்த கண்டென்ட்டை சொல்வீங்க பிரதர்?
7: அந்த சாப்பிட்றது விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கும். கஷ்டப்படுறவங்க அது சாப்பிடும்போது நம்மளா ஒரு சென்டிமெண்ட்டாக, நம்ம இந்த வயசில் கஷ்டப்பட்டுருவோம், நமக்கு அந்த மாதிரி உதவலை, இப்போ நம்மளால் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து நான் அழுந்தும் கூட இருக்கேன், என் ஃப்ரெண்டுமே கூட சொல்லியிருக்கேன்.
8: எதனால் அப்படி இருந்ததுன்னா, அந்த சாப்பிட்டவங்க வந்து எங்ககிட்ட வந்து கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி, நான் வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது கேட்கும்போது ரொம்ப மனசு ஒரு டச் பண்ணிருச்சு. அது இல்லாமல் அதுதான் எங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது, இன்னும் நம்ம இது மாதிரி பண்ணணும், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களை தேடி தேடி பண்ணணுன்றதான் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு அவங்க கொடுக்குற ஸ்பீச்செல்லாம்.
6: ஓகே ஓகே ப்ரோ, கூடிய சீக்கிரம் நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரதர், இப்போது நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வெளியே தான் போகிறீங்களா? அப்படி மேக்ஸிமம் வெளியே போகிற டைமில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக வந்து வச்சு செஞ்சுருக்கா? அதாவது இந்த வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா?
8: இல்லை, அந்த மாதிரி இப்போ எப்படி எங்களுக்கு அதில் ஒரு இதாக இருக்குன்னா, நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக தான் எடுப்போம், நாங்கள் வந்து கஷ்டப்படுறது இல்லை. ஏன்னா இது பிடிச்ச வேலை செய்யும்போது இன்ட்ரெஸ்டாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, நாங்கள் தான் ஒரு ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும்னு இருக்கும், ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்களே இப்படி எடுத்துக்கலாம், இன்னும் எடுக்கலாம், இன்னும் எடுக்கலாம்னு அதை டெவலப் பண்ணுமே தவிர சலுப்பு பட்டோ கஷ்டப்பட்டதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை.
6: நானும் நிஜமாக இப்படி ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி மனசார செய்யும் போது அந்த வேலை எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பெரிய பேர்டுனா தெரியாது. அதை தான் நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக தான் ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து ஓமலூர் பசங்க இந்த டீம் கூட நிறைய விஷயங்களாக வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஓமலூர் பசங்க இந்த டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நீங்கள் பயங்கரமாக பிடிச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ என்ன நம்ம நிறைய ஒர்க்லாம் பண்ணி அதுலேருந்து சேலரி வாங்கினாலோ இல்லைனா அதுலேருந்து அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணாலோ அது நமக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நம்ம பிடிச்ச தொழிலிருந்து ஒரு 500 எடுத்தாலும் அந்த அமௌண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதிலிருந்து நீங்கள் அமௌண்ட்லாம் ஜென்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்தது?
4: இது ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் அமௌண்ட் இதில் எங்களுடைய எய்ம் என்னென்னா இதில் சம்பாதிக்கணுன்றது மெயின் தாட் இல்லை. ஆனால் ப்ரொமோஷன்ஸ் கூப்பிடும் போது நாங்கள் இதை காசு கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணணும்னு கூப்பிடும் போது நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு யோசித்தோம். அதுக்கே ஒரு 1 வீக் பக்கமாக யோசித்தோம். ஏன் அப்படின்னா இது வந்து நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும், இவங்க காசுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாங்களே ஒரு டிஸ்கஸ் பண்ணி இது இதில் வர காசை வச்சு அது மக்களுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்டிங் அதை பிளான் பண்ணிக்கிட்டோம். அப்படி அதனால் அந்த காசை வச்சு தான் ஃபஸ்ட்டு டேயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது சாப்பாடுக்கு அதெல்லாம் அதில் இருந்து எடுத்து போட்டு பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ இது இது அதே மாதிரி சின்ன சின்ன கடைங்க தான் மோஸ்ட்லி எங்களை கேட்டது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடை.
3: கண்டிப்பாக நினைக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது பிரதர். இப்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டிங்கை நோக்கி ஓடிட்டுருக்கு, அது நமக்கே வந்து தெரியும். இப்படி இருக்கிற இந்த டைமில் நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ஊருக்காக ஒரு பேஜ், ஊருக்கு வந்து நம்ம சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக நினச்சி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஓமலூர் பசங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறது தப்பு இல்லை பிரதர். ஆனால் சோஷியல் மீடியா பேஜ் ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா பார்க்குற மக்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்துடுவோம். ஸோ மக்களுக்கான கண்டென்ட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஓமலூர் பசங்க இந்த டீமுமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிபவேச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, அதுக்கப்புறமா மாசிநாயக்கன் பட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா மேட்டூர்லேருந்து கலை செல்வி அக்கா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட அந்த கருத்துக்களை அவ்வளோ அழகாக சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாட்டா பேபியை சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறோம். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: சுயசார்பு என்னும் விதையே பெண்மையின் நிமிர்ந்த நடையையும் கம்பீரத்தையும் உருவாக்கும். அதாவது, ஒரு பொண்ணு தன்னோட சொந்த தேவைக்காக யாருகிட்டயும் கையேந்தாம, யாரையும் எதிர்பார்த்து நிக்காம, தன்னோட சொந்த காலில் நிற்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான் அவங்களோட நிஜமான பலம். பண விஷயத்துல இருக்கக்கூடிய சுதந்திரம் தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பையும் சுயமரியாதையும் தருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கு? சோ இந்த நேரத்துல கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ஒரு மணி நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களுமே கேளுங்க, கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு, பெண்களுக்காக இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். பெண்கள்கிட்டயும் கேட்க போறேன், அதே மாதிரி பெண்களுக்காக எல்லாருக்கிட்டையும் கேட்க போறேன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்க போறேன். ஒரு பொண்ணு தன்னோட தேவைக்காக யாரையும் சார்ந்திருக்காம பண விஷயத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான சுதந்திரம் தேவை அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. மறக்காம நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை 9787701078 கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா பொதுவா நம்ம குடும்பங்கள்ல பெண்களுக்கு பண தேவை வரும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கணவர்கிட்டயோ இல்ல பெற்றோர்கிட்டயோ இல்ல குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்க கிட்டயோ வந்து கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நிறைய வீடுகள்ல அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு 10 ரூபாயோ இல்ல 100 ரூபாயோ வந்து செலவு செய்யணும்னா கூட, இது எதுக்கு, ஏன் இந்த செலவு பண்ணின அப்படின்னு சொல்லி 1000 கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை அப்படின்றது பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதே ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய தேவைக்காக யாரையும் நம்பி யாரையும் சார்ந்திருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு, அவங்களுடைய சம்பாதியத்துல மட்டும்தான் அவங்க வந்து பணத்தை செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த நிதி சுதந்திரம் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே. அவங்களுக்குன்னு ஒரு வேலை, அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த சம்பளத்தையோ இல்ல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பணத்தையோ அவங்க மட்டும்தான் செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அந்த செலவழிக்கிறாங்க அப்படின் போது அந்த நிதி சுதந்திரம் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து பண சுதந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்க ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு பெண்களுடைய சுய மரியாதையையும் பாதுகாப்பும் உறுதி செய்ய முடியும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கணும்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த நிலையெல்லாம் மாறணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சுக்கோங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வியும் எடுத்து வந்திருக்கேன். ஒரு பொண்ணு தன்னோட தேவைக்காகவும் யாரையும் சார்ந்திருக்காம பண விஷயத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான சுதந்திரம் தேவை அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை மனசு விட்டு என் கூட கால் பண்ணி பேசுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேயர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த பரமத்தி பீமேஸ்வரர் கோயில் ஒன்னு இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட்ட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: 14 வருஷமா யாராலையும் முடைக்க முடியாத தேசிய சாதனைய வெறும் 18 வயசுல நொறுக்கி காத்துல பறந்து 1.9 மீட்டர் உசரத்துக்கு குதிச்சு தங்க பதக்கம் வென்ற நம்ம இந்தியாவின் புது ஹைஜம் குயின் பூஜா சிங்கை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு 18 வயசான பூஜா சிங் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு சாதனை பெண்ணா பகிர்ந்துக்க போறேன். இவங்க மிக இளம் வயசுல இருந்தே தடகள வந்து ஆர்வம் அதிகமா இருந்ததுனால உயரம் தாண்டுதல் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டுல அவங்களுடைய தீவிர பயிற்சியை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில இருந்து உயரம் தாண்டுதல்ல உலகம் தரம் வாய்ந்த மயில் கற்களை தொட்டு தேசிய அளவிலான புதிய சாதனை படைக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஒரே ஒரு லட்சியமா இருந்திருக்கு. அந்த கனவோட களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பயணத்துல வந்து இவங்களுக்கு எக்கச்சக்கமான சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கு. உயரம் தாண்டுதல் விளையாட்டுல தேவைப்படக்கூடிய அதிகபட்ச உடல் அமைப்பு திறன், துல்லியமான டேக் ஆஃப் நுட்பங்கள், தொடர்ந்து பயிற்சிகள் ஏற்படும் போது காலில் வந்து காயம் தாண்டி 14 வருஷமா இதுநாள் வரைக்கும் யாராலையும் உடைக்கப்படாத இந்தியாவுடைய தேசிய சாதனையை வந்து தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. சோ மகளிர் உயரம் தாண்டுதல் வரலாற்றிலே 1.93 உயரத்தை கடந்த முதல் இந்திய பெண் வீராங்கனை அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையுமே இவங்க படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்கள இந்தியாவில ஹைஜம் குயின் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா இப்போ மாறி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பூஜா சிங். சோ பூஜா சிங் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இந்திய வரலாற்றில முதல் இந்திய பெண் வீராங்கனை அப்படின்ற ஒரு பட்டம் வென்றிருக்காங்க, அதுவும் ஹை ஜம்ப்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெண்களுமே வந்து பல துறைகள்ல சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா விளையாட்டு துறையில வந்து இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் பெண்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு நிகரா பெண்கள் எல்லா விளையாட்டுகள்லயும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் போது, அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு வந்து இப்போல இருந்தே வந்து பல திறமைகளை கத்துக் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு திறமைகள் கத்துக் கொடுக்கும் போதுதான், திறமையை சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அவங்க ஃபியூச்சர்ல அந்த திறமையின் மூலமா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சாதனை அப்படின்றத பண்ண முடியும். பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருந்தாலுமே இந்த திறமைகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கு, என்னால எந்திரிக்க முடியல, என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல, சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுடைய லட்சியத்துக்கு ஒரு தடையா இருக்கவே கூடாது. உங்களுக்கு லட்சியம் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு முயற்சி அப்படின்றது கண்டிப்பா தேவை. அந்த முயற்சியை நீங்க தொடர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லடா, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு
3: சொல்லுவாங்கல்ல, அதான். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்கள் பல பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? திருமணத்துக்கு அப்புறமேட்டு நண்பர்களை தள்ளி வைக்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டா, குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு எதுக்கு நண்பர்களுடைய உறவு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த உறவு ஒரு சிலர்லாம் வந்து துண்டிக்கப்பட்டுரும். அப்படிலாம் இருக்கு அப்படின் போது கஷ்ட நஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி வந்து பெண்கள் என்னைக்குமே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழியை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உங்க வீட்டுல இல்ல ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மன பாரத்தை வந்து எந்தவித பயமும் தயக்கமும் இல்லாம கொட்டித்துக்கக்கூடிய ஒரு இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்களுடைய பேசுறதை என்னைக்குமே நிறுத்திடாதீங்க. உங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது குறையணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நண்பர்களுடைய உதவி அப்படின்னு தேவை. நானுமே வந்து வீட்டுல ஏதாவது கஷ்டம் இல்ல ஆபீஸ்ல ஏதாவது சின்ன ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்னோட நண்பர்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணிட்டு விஷயங்கள் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமே எதுக்கு நண்பர்களோட பேச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. சோ அதெல்லாம் விட்டுறவே கூடாது என்னைக்குமே. அதே மாதிரி எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து கால் பண்ணி என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பேசுறீங்க. ஏன்னா உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து அந்த மனசுதான் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். அந்த மனசுல பழைய நினைவுகள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய மனசு ரொம்ப லேசாயிடும். லேசா லேசா நிகழ்ச்சியில நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வெறும் வீடு அப்படின்றது கிடையாது, சமையலறை அப்படின்றது கிடையாது, ஆபீஸ் போறீங்க அப்படின்னா ஆபீஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு நட்பு வட்டம் எப்பயுமே இருக்கும்போது தான் உங்களுக்கான தனி அடையாளமும் மன அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு உங்களுடைய நண்பர்களை இணைக்க விட்டுறாதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட நீங்க பேசுறப்போ அவங்க உங்களுக்கு எந்தவித நியாயமான தீர்ப்பும் வழங்க மாட்டாங்க. சும்மா காது கொடுத்து கேட்கறது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களோட மன அழுத்தத்தை பாதியா குறைக்க ஆரம்பிச்சிடும். சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அவங்க கிட்ட சொல்லுங்க. சோ அவங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு அவங்களுடைய நண்பர்களை போய் பார்த்து பேசிட்டு சொல்லுங்க. எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி சொல்லிக்கிட்டாலும், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா விஷயங்களுமே வந்து கணவன் மனைவிக்குள்ள ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அதனால நண்பர்கள் கிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சோ மாசத்துக்கு ஒரு முறையாவது அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி, அதாவது தோழிகள் எல்லாம் மீட் பண்ணிக்கிற மாதிரி மீட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து கண்டிப்பா எல்லா பெண்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது எது, இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது மூலியமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து நீங்க யாரு அப்படின்ற ஒரு அடையாளமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி லேசா லேசா நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். கண்ணம்மா பகுதி எதுக்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசுல அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை வந்து சொல்ல முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களா பெண்கள் இருப்பாங்க. வெளியில சொல்லிக்கவே மாட்டாங்க, மௌனமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் எப்படி அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க, அதை தான் வந்து கண்ணம்மா பகுதியில வந்து பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே வந்து சொல்ல போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட யார் எங்க இருந்து வந்து என்னமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அக்கா,
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில வந்து வினிகா அக்கா தான் இணைஞ்சிருக்காங்க. வினிகா அக்கா யாரு அப்படின்றது கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஷாப் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர், அதுக்கப்புறமேட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க, ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் வந்து வினிகா அக்கா. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். வினிகா அக்கா, இப்போ எல்லா பெண்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சமாளிக்கணும் அப்படின்னு போது அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் வரது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஸோ பெண்கள் எப்படி அந்த நேரத்தில் அவங்க எப்படி சமாளிக்கணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அந்த நேரத்தில் அக்கா?
6: ஸ்ட்ரெஸ் எனக்கும் வருங்க, டிப்ரெஷன் எனக்கும் வருங்க, எல்லாருக்கும் வரும். ஸ்ட்ரெஸ் வருதா டிப்ரெஷன் வருதா, ஒரு நாள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, இல்லையா நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க, இல்லையா ஒரு மூவிக்கு போயிட்டு வாங்க. திரும்ப அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையை இன்னைக்கு முடிச்சிருங்க, நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்காக யோசிச்சுட்டு இன்னைக்கே ஸ்ட்ரெச் ஆகணும்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. லைஃப் போயிட்டே தான் இருக்கும், நாமளும் அதில் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஃபியூச்சரை நினச்சி பயப்படக்கூடாது, பாசிட்டிவாக நம்ம போனோம்னா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும்.
5: நம்மளுடைய மனநிலையை என்னைக்கும் விட்டுறக்கூடாது, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத வினிகாக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக்கா, ஏன்னா எல்லா பெண்களுக்குள்ளேயுமே வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. சின்னதாக ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் கேட்டதுக்கு அப்புறமேட்டு, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, சாப்பாடில் உப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, ஆமாம் நம்ம சமைக்கிறது சரியில்லையோ, ஆரம்பத்தில் நம்ம நல்லா சமைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ சமைக்கிறது சரியில்லையோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து சமைக்கும் போது கவனம் இல்லாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்றத பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம என்னதான் நல்லா பண்ணி கொடுத்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய சாப்பாட்டை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெண்களுக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ பெண்கள் இந்த எண்ணத்தை கண்டிப்பா விட்டுணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களை பத்தி மிகையா நினைக்க ஆரம்பிங்க. அப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணம், பாசிட்டிவான எண்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பாசிட்டிவா இருக்க ஆரம்பிப்பாங்க, நீங்களும் பாசிட்டிவா இருக்க முடியும். ஏன்னா நீங்க பாசிட்டிவா இருந்து குழந்தைகளை வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி நல்லா வந்து வளர்க்கும் போது தான் அவங்களுமே பாசிட்டிவான எண்ணத்தோட இந்த உலகத்தை அணுக ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுடைய கையில தான் வந்து உங்களுடைய குழந்தைகளும் இருக்கிறாங்க, உங்களுடைய எண்ணமும் இருக்குது. அதனால அதை வந்து பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நிகழ்ச்சியில வந்து இந்த விஷயங்கள்லாம் வினிக்காகவும் சொல்லியிருக்காங்க, நானுமே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிகாக்கா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு வேலைக்கு போறது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆண்கள் கண்டிப்பா வந்து கட்டாயமா வந்து வேலைக்கு போறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கும் எல்லாருடைய செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கும் அவங்க வந்து கண்டிப்பா வேலைக்கு போவாங்க. அதே ஒரு பொண்ணு வேலைக்கு போறது எந்த அளவுக்கு முக்கியம், சம்பாதிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் வேலைக்கு போறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் கா?
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்றீங்கன்றது கிடையாது, உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நம்மளும் இந்த உலகத்துல பிறந்து ஒரு தொழிலை செய்யறோம், இல்ல வந்து ஒரு வேலையை செய்யறோம். நீங்க வீட்டு வேலையை கூட நீங்க வந்து லவ் பண்ணி செய்யுங்க. லவ் பண்ணி செய்யுங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க ஒரு வீடு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது கூட ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். நீங்க எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ நீங்க வெளியவே போலனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கோங்க, உங்க வீட்டை நல்லா வச்சுக்கோங்க, கார்டனிங் பண்ணுங்க, வீட்டுல இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதெல்லாம் பண்ணுங்க.
2: பெண்கள் எல்லாருமே வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாத்தியம் வந்து கண்டிப்பா உங்களை வந்து உங்களுடைய மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கு நான் போகல வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு போது வீட்டை அழகா வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாத்துக்கோங்க அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நான் இதை பண்ண போறேன், திருமணத்துக்கு முன்னாடி நான் இதை பண்ணிட்டு இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு நான் இதை பண்ண போறேன், இதுக்கப்புறம் வீட்டுலதான் இருக்க போறேன் அப்படின்னா அந்த நேரத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணி நான் வந்து எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதை நீங்க வீட்டை வந்து கஸ்டமைஸ் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல வெளியில போய் வேலை செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து வினிகாக்கா பேசியிருந்தாங்க, ரொம்பவே நன்றிக்கா வினிகாக்கா. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹரிணி அவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிணி தான். ஸோ ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேரலை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நகல்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் கதை மூலியமா சொன்னோன்னு வைங்களேன், ஈஸியா மட்டும் இல்லாம அதை என்னைக்குமே மறக்கவே மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காகத்தின் சிதறிய உணவு. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குருவி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது எப்பயுமே ஒரே மரத்துல தான் உட்கார்ந்து தன்னோட உணவை சாப்பிடும். அது மட்டும் இல்லாம அங்கேயே தான் தங்கிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனா அதோட வீடே அந்த மரம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, குருவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது தவறுதலா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து தன்னோட சிறகுகள்ல அடிபட்டுருச்சு. ஸோ அதனால குருவியால அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல. அப்போதான் அதே மரத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு காக்கா தன்னோட உணவை எடுத்துட்டு வந்துச்சு. உணவை எடுத்துட்டு வந்து இன்னொரு கிளையில அதோட வீடு இருக்கு இல்லையா, அங்க வச்சுட்டு, சரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம், தண்ணி குடிச்சிட்டு வந்து நம்ம எடுத்துட்டு வந்த இந்த உணவை சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போதான் கீழே விழுந்து கிடந்த அந்த குருவிய காக்கா வந்து பார்த்துச்சு. பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுச்சுன்னா, குருவிக்கு உதவி செய்யறதுக்காக கீழே வந்து குருவிக்கு உதவி செஞ்சிச்சு. அப்போ அந்த குருவியோட வீட்டுக்குள்ள இருந்த, அப்போ அந்த காக்காவோட வீட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காக்கா எடுத்துட்டு வந்துச்சு இல்லையா சாப்பிட்றதுக்காக உணவு, அந்த உணவை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி காக்காவை மிரட்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்க காக்காவோ பயங்கர சோம்பேறி, எங்கேயுமே சாப்பாட்டுக்காக போகாது, யார் கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோடையுமே எங்கேயுமே வெளியில போகாது. ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா, சரி நம்ம இந்த உணவை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டுச்சு. அதனால காக்கா கிட்ட, நீ இப்போ வந்து இதை சாப்பிட்லன்னா நான் இதை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ காக்காக்கு பயங்கர யோசனை, நம்ம குருவியை காப்பாத்துறதா இல்லை உணவு எடுக்கிறதா என்ன பண்றதுன்னே தெரியாத கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு. அப்புறமேட்டு காக்கா ஒரு தெளிவான முடிவு எடுத்துச்சு. சரி உணவு போனா போயிட்டு போட்டோம், என்னால இன்னொரு தடவை கூட அதை போய் எடுத்துட்டு வர முடியும், ஆனா குருவிக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு நல்ல மனசுல குருவிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல நமக்கு என்னதான் தேவையா இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யறத நம்ம மறக்கவே கூடாது. இப்போ காக்காவால முடியும், ஸோ அதனால போய் காக்கா இன்னொரு தடவை கூட உணவு எடுத்துட்டு வரும். ஆனா குருவியால அங்கிருந்து நகரவே முடியல, அதுக்கு கண்டிப்பா உதவி தேவை இல்லையா? காக்கா எடுத்த முடிவு தான் கரெக்ட். இதே மாதிரி தான் நம்மளும் கரெக்டான முடிவு எடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவரு கூட பேசலாம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: நித்திலன்.
1: நித்திலன், என்ன ஸ்டாண்டர்ட்?
2: 4th.
1: ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: வித்யா மந்தி.
1: சூப்பர். சரி ஓகே, நீங்க ஸ்கூல் போறதை தாண்டி எக்ஸ்ட்ராவா கிளாஸஸ்லாம் ஏதாச்சும் போறீங்களா?
2: அபாகஸ். கராட்டே.
1: கராட்டே அண்ட் அபாகஸ். சூப்பர். சரி ஓகே, இந்த மாதிரி கராட்டே கிளாஸ்லாம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு தாட் வந்துச்சு, எப்படி செலக்ட் பண்ணீங்க?
2: சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசையா இருக்கும், அப்பா சேர்த்தோம்.
1: சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஸோ டேடி வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு. ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமா நிகழ்ச்சியில நிக்கிலன் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலுக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து

போச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய நிறைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
5: மலையோரம் வீசும் காற்று.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட நிக்கிலன் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக நிக்கிலன் கூட பேசிடலாம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. சரண்யா மேம் கிட்ட குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஒரு 2 or 3 times வந்து மோஷன் போகிறது வந்து காமன் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இன்னும் நிறைய டைம் வந்து மோஷன் ஒரு நாளுக்கே ஒரு 5 to 6 times மோஷன் போயிட்டே இருந்தாங்க, இல்லை மோஷன் போகிறதுல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் மேம்? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இது அவங்களுக்கு வந்து டயரியா அப்படி இல்லையா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத?
7: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் கிரீன் கலர் மோஷன்லாம் நார்மல் தான். நிறைய பேர் கிரீன் கலர் பச்சை கலரில் போனால் குழந்தைக்கு வயிறில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. குழந்தையோட எப்போ குடலோட மொட்டிலிட்டி அதிகமாக இருக்கோ அப்போ வந்து குழந்தை வந்து கிரீன் கலரில் மோஷன் போகிறது நார்மல் தான், எல்லோ கலர் மோஷன் போகிறதும் நார்மல் தான். இதில் ரத்தம் கலந்து போனால் மட்டும் இல்லை சளி கலந்து போனால் மட்டும்தான் நம்ம பயந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால் வர டிசென்ட்ரி டயரியாங்கிறது வைரஸ்னால மோஸ்ட்லி வருது. அது பார்த்திங்கன்னா தண்ணியாக போகும், அது ஒரு 2-3 days சரியாயிடும். இந்த சளி ரத்தம் கலந்து போகிறது தான் டிசென்ட்ரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பயந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து குழந்தை வயிற்று வலியோடு இருக்கும், மோஷன் போகும்போதெல்லாம் வலிச்சு வலிச்சு போவாங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து மருந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ரத்தம் வந்தாலோ சளி கலந்து வந்தாலோ நம்ம வந்து கண்டிப்பாக உடனே வந்து கன்சல்டேஷனுக்கு போயிடணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட வளர்ச்சியும் மற்றும் அவங்களோட அந்த இம்யூனிட்டி சிஸ்டமும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஆரோக்கியமான உணவுகளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அண்ட் அதுக்கு தாண்டி என்ன விஷயம் முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மென்டல் பீஸ். ஸோ அவங்களோட அந்த மென்டல் ஹெல்த்தை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க கூட நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன நினைக்கிறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் குழந்தைங்க கூட வாரத்தில் ஒரு 2 வந்து வெளியில் போய் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி நாள் வந்து ஒரு 1 அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மூலயமா குழந்தைங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.
8: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லைடா, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா,

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்பு வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
3: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நிக்கிலன் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ நம்ம நிக்கிலன் கூட பேசிடலாமா? நிக்கிலன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கராட்டே கத்துக்க போகும்போது இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு?
7: என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
6: ஃபஸ்ட்டு புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டீங்க. சரி ஓகே, என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க கராட்டே கிளாஸில்?
7: டிஃப்ரெண்ட்ஸ் அட்டாக்ஸ் அதெல்லாம்.
6: சூப்பர். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மேட்செல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க தானே? எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கராட்டே மேட்ச் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க?
7: கோயம்புத்தூரில் 3rd prize அடித்தேன். இது எல்லாத்துலேயும் 1st prize.
6: சூப்பர், எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரி, இந்த மேட்ச்லலாம் ஜெயிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்படியே கஷ்டப்பட்டு கராட்டையெல்லாம் வந்து ஸ்டெப்பெல்லாம் போட்டு ஜெயிக்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
7: என்ஜாய்மெண்ட்டு ஃபீலாக இருந்துச்சு.
6: ஓகே, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, செம்ம ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சரி, அடுத்தடுத்து நீங்கள் வந்து இந்தந்த லெவலுக்குலாம் போகணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க கராட்டையை பொறுத்த வரைக்கும்?
7: நிறையா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் லெவலில்.
6: சூப்பர், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே வின் பண்ணிடுங்க. அண்ட் வின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ வரைக்கும் கராட்டே கற்றுக்கிறதாகட்டும் மேட்ச்க்கு போய் வின் பண்ணுறதாகட்டும், யார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க?
7: அப்பா. அப்பா கொஞ்சம்
6: சூப்பர், டேடி வந்து பயங்கர சப்போர்ட் அப்படின்ட்டீங்க. ஸோ டேடியோட சப்போர்ட்டோட நீங்கள் சொன்ன மாதிரியே நேஷ்னல் மேட்ச்லாம் வந்து வின் பண்ணுங்கள், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக மற்றும் பிடிச்ச மாதிரியெல்லாம் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காம கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ சூப்பரான பாடல்கள் தான் ஒளிபரப்பாக போகுது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்கள், அதாவது உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் top 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள், 9787-707-8 நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான். என்னது ஃப்ரைட் ரைஸில் ப்ரோட்டீனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே. நம்ம வந்து சாதா ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய போகிறது கிடையாது, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு நல்லா வேக வச்சே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாஸ்மதி அரிசியில் வடித்த சாதம் ஒரு கப்பு. அடுத்ததாக பன்னீர் வந்து 200 கிராம் சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ஒன்று நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக தக்காளி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 2, அது வந்து லைட்டாக இந்த காரத்துக்கு மட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக லைட்டாக கொத்தமல்லி இலை அந்த டெக்கரேஷனுக்கு, அண்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பராக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது கூடவே நம்ம வந்து இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கொடமிளகாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக குழந்தைங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கடாயில் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் போனதுக்கப்புறமேட்டு அது கூட இந்த மசாலா ஐட்டம் இருக்கு இல்லையா அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சாதத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறிடணும். இப்போ கரம் மசாலா அது கூட சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே இந்த கொத்தமல்லி இலையும் போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு டிஷ்ஷை மதியம் லஞ்சுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இப்ப தொடர்ச்சியா நான் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல அண்ட் அவங்கள எஜுகேஷன் வைஸா டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சைட்ல இருந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் மேம்? இப்போ வந்து சில பேர் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கிளாஸ் டைம்லேயே கேட்டுருவாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
4: கான்சன்ட்ரேஷன், அதை எப்படி நம்ம அதிகரித்துக்கலாம், என்ன மாதிரி டிப்ஸ் ஒரு ஆசிரியராக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அந்த சப்ஜெக்ட் வைஸாக எல்லா டீச்சரும் எல்லா பீரியடும் அவனுக்கு இருக்கும். எல்லாரும் போய் ஒட்டுக்கா நம்ம திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவனுக்கு செட்டே ஆகாதுங்க. நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரிப்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா சின்ன கதை சொல்லலாம். அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ரொம்ப நேரம் ஒரு 45 நிமிடம் இருக்குது அப்படின்னா, அதில் நாம் அரை மணி நேரம் மட்டும்தான் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு நாம் ஒதுக்கப்பட வேண்டும். மீதி எல்லாமே ஜென்ரலாக அவன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா, தன்னை போலவே அவன் அந்த கான்ஃபிடென்ஸ், அவனுக்கு கட்டாயம் அந்த கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து பையன் நம்ம தேர்வுக்கு வந்து ஒரு
3: கண்டிப்பாக மேம் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட சேஃப்டியும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சேஃப்டியில் கன்சர்ன் வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு நம்ம முதல் விஷயமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098, இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உதவியாக வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 1098 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருக்கேன் அப்படின்றத சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வீட்டு அட்ரஸை சொன்னாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஸோ வீட்டில் அவங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பல உதவிகளை 1098 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தரும் உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக யானைகள் தினம் அனுசரிக்கப்படுது. இந்த உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு நம்மளோட மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியா இருக்க போகுது. சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னாலே சிறப்பு விருந்தினர் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? அப்படி இன்னைக்கான சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தாங்க. இவர்கிட்ட தான் யானைகள் பற்றின புரிதல், பாதுகாப்பு மற்றும் புகைப்பட அனுபவங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தான். சரி ஓகேங்க, வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் சார் கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். முதல்ல உங்களை பத்தியும் வனவிலங்கு புகைப்பட துறையில உங்களோட பயணம் எப்படி தொடங்கினது அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க சார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஷ் சுப்பிரமணியன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஐடியில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ண நிறைய பேரில் நானும் ஒருத்தன். பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை ஒரு 16 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். அது மூலமாக 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை படிக்க வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட லேப்டாப்ஸ் கொடுத்து அவங்களோட உதவி பண்ணியிருக்கோம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியும் கிட்டத்தட்ட அதே 16 வருஷமாக தான் போயிட்டுருக்கு. முத முதல்ல தொடங்கியது வந்து நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ காட்டுக்கெல்லாம் போகிறாங்களாமே, புலியெல்லாம் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப்பாக ஆரம்பித்தது தான். ஆனால் அங்கே போய் அங்கே இருந்த நேச்சுரலிஸ்ட், அதாவது அங்கே இருந்த இயற்கையை பற்றி சொல்லக்கூடியவர், அவர் வந்து நாகேந்திரான்ற ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சாரு. அவர் வந்து வெறும் புலிகள் சிறுத்தைகள் பற்றின விஷயங்கள் மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களை பற்றியும் சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை வந்து கூட்டினார். 16 வருஷம் ஆச்சு, இன்னுமும் அந்த ஆர்வம் குறையல.
1: சூப்பர் சார். 16 வருட காலங்களாக நீங்கள் வந்துட்டு வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் யானைகளை புகைப்படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்கம் அளித்தது என்னங்க சார்?
2: யானைகளை புகைப்படம் எடுக்கிறதுக்கு அப்படி தனியாக ஒரு ஊக்கம் தேவையில்லை அப்படின்றது தான் வந்து என்னுடைய எண்ணம். யானைகளை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு பரவசம். அவங்கள ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போதும் ஒரே மாதிரியான புகைப்படங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவனுங்க ஒரே மாதிரி இருக்கவே மாட்டானுங்க, ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காட்டில் ஒரு புலி பார்த்தாங்கன்னா கூட நீங்கள் அப்படி கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 6 to 8 போஸ் தான் உங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கும். யானைகள் அப்படி கிடையவே கிடையாது, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசு புதுசாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு உற்சாகம், அந்த உற்சாகம்தான் அவங்கள புகைப்படம் எடுக்கிறதுக்கான ஊக்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பா சார், யானைகளை பார்த்தா யாருக்கு தான் உற்சாகம் இருக்காது. ஆனா வனப்பகுதிகளில் இருக்கிற யானைகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். பட் அதையும் தாண்டி நீங்க புகைப்படம் எடுத்திருக்கீங்க. முதல் முறையா காட்டுப்பகுதிகளில் யானைகளை புகைப்படம் எடுத்த அனுபவம் எப்படி இருந்தது?
2: சில அனுபவங்களை வந்து வார்த்தையில சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு, இன்ஃபேக்ட் ஒரு சிலிர்ப்பு தான். நம்ம சின்ன வயசில் வந்து கோயில்களில் வந்து யானையை பார்த்துருப்போம், தெருக்களில் யானையை பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு காட்டில் ஒரு சுதந்திரமாக அப்படி மூங்கில்களெல்லாம் நொறுக்கிட்டு அப்படி காடு வந்து அதிர்ற மாதிரி ஒரு சத்தத்தோடு வெளியே வந்து நின்ன ஒரு

0: யானையை பார்க்கும்போது அந்த காடோட சைஸுக்கும் அந்த காடோட லேண்ட்ஸ்கேப்புக்கும் உண்மையாக நியாயம் பண்ணுற ஒரு அனிமல் தான் அது இவன் தாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நிஜமாகவே வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா நம்ம வந்து சங்கர் படம் சொல்கிறோம், ஹாலிவுட் படங்கள்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு காட்டில் போயிட்டு ஒரு யானையோட கூட்டத்தையோ நீங்கள் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் கிடையவே கிடையாது. அம்போசலின்ற இடம் ஆஃப்ரிக்காவில், அங்கே வந்து 72 யானைகள் ஒன்றா கிளிமஞ்சாரோ மலையை வந்து பேக்ரவுண்டில் இருக்குது. இந்த 72 யானைகள் ஒன்றா நான் பார்த்த ஒரு காட்சி வந்து அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது வந்து இப்போ புகைப்படம் எடுத்ததுலேயே வந்து அதான் மிக மிக சிறந்த அனுபவமாக நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சார், நீங்கள் சொல்லும்போது எனக்குமே ஆர்வமாக இருக்குது எங்கேயாவது போய் யானைகளை புகைப்படம் எடுக்கலாமா அப்படின்னு. பட் ஆனால் இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கேன். தொடர்ந்து நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2 ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3 ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட சிறப்பு விருந்தினரா வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் அவர்களுமே இருக்காங்க. சார், யானைகளோட குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்பவுமே கவர்ந்த விஷயம் அப்படின்னா என்ன சார்?
4: ஒன்று ரெண்டுன்னு கிடையாதுங்க, இதுவே ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் இன்டர்வியூவாகவே பண்ணலாம். யானைகளுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து டெலிபதி இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து சொல்லாமையே ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் எனக்கு அவங்களோட குடும்ப அமைப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோ மதரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து குட்டி யானைகளை அந்த அம்மா யானை மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பெண் யானைகளுமே வந்து அந்த குட்டியை வளர்க்குறதுக்கு உதவி பண்ணும். அம்மா யானை வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போவோ இல்லைனா உணவு தேடி போயிருக்கிறப்போ அத்தை, சித்தி, பெரியம்மா இந்த மாதிரியான யானைகள்லாம் வந்து அவங்களோட குடும்ப அமைப்பில் இருந்து அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களை பேபி சிட் பண்ணுறாங்க. அது தவிர ஒரு யானை இறந்து போச்சுன்னா மற்ற எல்லா யானையும் துக்கம் சேர்ந்து அனுசரிக்கிறத நம்ம எல்லாரும் கேள்வியும் பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
3: சரி, இந்த விஷயமெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கு. இதை தொடர்ந்து இந்த குட்டி யானைகள் இருக்குல்ல சார், அந்த குட்டி யானைகள் சுட்டித்தனம் பண்ணும் இல்லையா, அதில் நீங்கள் கவனித்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன சார்?
4: குட்டி யானைகளுக்கு அவங்களோட தும்பிக்கை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து உறுதியாக நிற்காது. ஆனால் வந்து அவங்க வந்து அதோட கண்ட்ரோல் இல்லாமல் அதை சுற்றி சுற்றி விட்டு விளையாடிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தைரியமாக நான் தனியாக போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் வந்து கெத்தாக போயிடுவாங்க. போயிட்டு திரும்பி பார்த்தா அம்மாவை காணும் அப்படின்னே குடுகுடுன்னு ஓடி வந்து மறுபடியும் அம்மாவோட கால் கேப்பில் வந்து ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து விரல் சப்புற பழக்கம் இருக்கோ, கட்டை விரல் சப்பும் பழக்கம் இருக்கோ, அந்த மாதிரி யானைகளும் அதுங்களோட தும்பிக்கையை மடக்கி அதோட வந்து அதுக்கு இருக்கிற அந்த விரல்களில் வந்து ஒரு விரலை வந்து சப்புற பழக்கம் இருக்குது. குட்டி யானைகள் வந்து ஒரு நாளில் ஒரு ஆயுசு முழுக்க கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகு, அவ்வளோ சுட்டி.
3: சார், எனக்கே ஆசையாக இருக்குது சார் இந்த மாதிரி. நீங்கள் எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னையும் கூட்டு போங்க, நானுமே வரேன். அதே சமயத்தில் ஒரு யானையை புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை தேவைப்படும்?
4: பொறுமை தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கேமரா வந்து எல்லாமே அதுவே பண்ணிடும், நீங்கள் வெறும் கிளிக் மட்டும் பண்ணால் போதும். ஆனால் நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு யானை எப்போ என்ன செய்யும், அதை எப்போ எப்படி எந்த ஆங்கிளில் எடுத்தால் அது நல்லா வரும் அப்படின்னு தெரியணும். அதுக்கு யானைகள் பற்றின புரிதலும் அதுங்க என்ன செய்யுதுன்ற அறிவும் அதே மாதிரி அது நடக்கிற வரையும் அதை பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
3: கண்டிப்பாக சார், யானைகளை புகைப்படம் எடுக்கும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை விஷயங்கள்லாம் என்ன?
4: எல்லா விலங்குகளையும் படம் எடுக்கிறப்பவும் அதுக்கான டிஸ்டன்ஸும் அந்த அனிமல்க்கான ரெஸ்பெக்டையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். தரையில் இறங்கி எடுக்கிறது, காடுகளில் இறங்கி எடுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு தூரம் தாண்டி கிட்ட போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி யானைகள் மஸ்தில் இருக்கிறப்போ, அதாவது மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்பவோ இல்லை குட்டி யானைகள் கூட இருக்கிறப்பவோ இல்லை ஒரு ஆண் யானை மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னாலோ கண்டிப்பாக கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையாக மட்டும் இல்லைன்னா 10 செகண்டில் நம்மளை சட்னி ஆகிட்டு போயிடும்.
3: கண்டிப்பாக சார், நான் நிறைய வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி காட்டு யானைகளை வந்துட்டு மனிதர்கள் தொந்தரவு பண்ணுற வீடியோஸை. பட் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அதோட இடத்துக்கு போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அது நம்மளை வந்துட்டு சும்மா விடாது தான். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது சார். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் அவர்களுமே இருக்காங்க. சார், இதுக்கு முன்னாடி நம்ம யானைகளை புகைப்படம் எடுக்கும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு பொறுமை தேவைப்படும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் யானைகள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் என்னவா இருக்கு?
7: காடுகள் அழிப்பும் காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சும் தான் முக்கியமான காரணம். இருக்க இடம் இல்லை, அப்படியே மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு இருப்பிடமே பிரச்சனையாக இருக்கிறப்போ இதை தாண்டி வந்து அவங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கும் யானைகளை தந்தங்களுக்காக கொல்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பாட்டில் மூலமாக வந்து யானைகள் இறக்கிறதும் இல்லைன்னா பிளாஸ்டிக் குப்பைகள் மூலமாக வந்து யானைகள் இறக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது.
6: சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்கணும். மனிதர் யானை மோதல் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு?
7: இந்த கேள்வியில நீங்க மனிதர் அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மோதலுக்கு காரணமே நம்ம தான். அவங்களோட வழித்தடத்தை அழிக்காம அவங்களுக்கான இடத்த நம்ம விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கிட்டாலே மோதல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடையாது. மனுஷனுக்கு தான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
6: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ புகைப்படங்கள் எல்லாமே யானை பாதுகாப்பு குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த உதவுதா? உதவுது அப்படின்னா எப்படி உதவுது?
7: கண்டிப்பாக உதவுதுங்க. இதில் என்னென்னா ஃபோட்டோகிராஃபியில் சேகர் தத்தாத்ரேந்திர சார் சொன்னார், ஸ்டாப் டேக்கிங் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், ஸ்டார்ட் டேக்கிங் அக்லி பிக்சர்ஸ் அப்படின்னு. அதாவது அழகியல் இல்லாத படங்கள் தான் ஏதோ ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிராமத்தில் வந்து வெடி போட்டு யானைகளை விரட்டுறதோ இல்லை வேலிகளில் வந்து யானைகள் எப்படி மாட்டிகிட்டு இறக்குது அப்படின்றத காமிக்கிறதோ இல்லைன்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் காரில் காலில் ஏறினதுனால எப்படி அவங்க உயிரே போயிடுது அப்படின்றத காமிக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாமே ஒரு புகைப்படம் ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வந்துடும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அழகியல் சார்ந்த விஷயங்கள் காமிக்கும் போதும், ஐயோ இவ்வளோ ஒரு குட்டியாக அழகாக ஒரு சூப்பராக ஒரு யானை குட்டி இருக்குது, அதோட வழித்தடத்தையாக நம்ம வந்து நம்ம நாசம் பண்ணுறோம், அதையாக வந்து நம்ம வெடி போட்டு இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த அழகியலை இந்த மாதிரி எடுத்துக்கிற விஷயமும் இருக்குது.
6: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட இருக்கேன். நேர்களே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் தருண் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் அவர்களுமே இருக்காங்க. சார், யானைகள் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே பொதுவா ஒரு சின்ன பயம் இருக்கும். பொதுமக்கள் யானைகளை பாதுகாக்க தினசரி வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஈஸியான ஒரு நடவடிக்கை அப்படின்னா என்ன சார்?
2: யானை மேல சவாரி செய்யறது, காசு கொடுத்து அது கூட போட்டோ எடுத்துக்கிறது, கோயிலில் இருக்கிற யானைகளை வந்து பயங்கரமாக அப்படியே போற்றி பாராட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி யானை வழித்தடங்களை அழிச்சிட்டு நிறைய ரெசார்ட்ஸு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, நிறைய கோயில், ரிலீஜியஸ் பிளேசஸ் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போகாமல் அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம். இது தவிர வந்து யானை பராமரிப்புக்கு நிறைய அடாப்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடு. அந்த மாதிரியான இருக்கிற அடாப்ஷன் ப்ரோக்ராம்ஸில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் தெரியுமா, அதை வந்து ஒரு 4 பேர் 10 பேர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். விழிப்புணர்வு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. அதே சமயத்தில் காடுகள் மற்றும் யானைகளோட இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கிறது ஏன் ரொம்பவுமே அவசியமாக இருக்குது?
2: யானைகள் இருந்தால் தான் காடுகள் இருக்கும், காடுகள் இருந்தால் தான் யானைகள் இருக்கும். இது வந்து ஒரு மியூச்சுவல் பந்தம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குற நிலமையில் ஆகிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம வந்து காற்றுக்கும் காசு கொடுக்குற நிலமை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காடுகளை பாதுகாத்தே ஆகணும். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு காடுன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வெறும் புக்கில் படிக்காமல் நேரில் காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான பசுமை சூழ்ந்த உலகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக யானைகளை பாதுகாக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் காடுகளையும் யானைகளையும் நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு அதிகமாயிடுச்சு. இப்போ பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது யானைகளுக்கும் காடுகளுக்கும் எந்த வகையில் உதவுது?
2: பிளாஸ்டிக் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு டேஞ்சர் மாதிரி ஆயிடுச்சு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து தாய்ப்பால் வரையும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யானைகளோட உணவு குழாய்களில் வந்து அடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து யானைகளை பாதித்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டங்களை வந்து யானைகள் வந்து அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால. அதே மாதிரி காடுகளில் வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பல வேலைகள் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து டூரிசம்க்கு போகிற மக்கள் வந்து அங்கே போடுற பிளாஸ்டிக் குப்பைகளை க்ளீன் பண்ணுற விஷயங்களுக்கே வந்து நேரம் செலவிடுற மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம குப்பைகள் போடாமல் இருந்தோம்னா அவங்க மற்ற உருப்படியான விஷயங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி காடுகளை வளர்க்குற விஷயங்கள் பண்ணுவாங்க. காடுகளுமே வந்து இந்த என்றைக்குமே மக்காத குப்பைகள் இல்லாமல் செழிப்பாக இருக்கும். காடுகள் வளமாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்.
1: கண்டிப்பாக சார், காடுகள் வளமாக இருந்தால் நம்ம எதிர்கால சந்ததியினர்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்துட்டு போகலாம் இல்லையா? தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் சார். அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும்

0: காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வனவிலங்கு புகைப்பட கலைஞர் திரு மகேஷ் சுப்பிரமணியம் அவர்களுமே இருக்காங்க. சார், நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு சார். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புகைப்பட கலைஞர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இளைஞர்கள் எல்லாமே வனவிலங்கு புகைப்படத்துறையில சேரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. இப்போ வனவிலங்கு புகைப்படத்துறையில வர விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய முக்கியமான ஆலோசனை என்ன சார்?
1: இது மூலமாக காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொரு ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஃபீல்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு 20 வருஷம் 15 வருஷம் இல்லை பேரலாக இன்னொரு லட்சக்கணக்கில் சம்பாதியம் இருக்கிற ஒரு வேலையை பண்ணிவிட்டு இதை பண்ணவங்களே இன்றைக்கி வந்து 30 நாள் கோர்ஸ் எடுங்க, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் விளம்பரம் பண்ணி மக்களை வந்து இதுக்குள்ளே வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் இதில் 16 வருஷமாக இருக்கேன். இதுவரையும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மூலமாக வருமானம் பண்ணி ஒரு குடும்பத்தை நடத்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் வருமானம் எதிர்பார்த்து இதுக்குள்ளே வராதிங்க. உங்களுக்கு இயற்கையை பிடிக்கும், பறவைகளை பிடிக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயற்கைக்கும் பறவைகளுக்கும் காடுகளுக்கும் ஏதாவது நம்மளால் திருப்பி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வாங்க.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை வந்துட்டு நிறைய பேர் வந்து சரி ஃபோட்டோகிராஃபி போனோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் காசு அதிகமாக வரும், சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உங்களுடைய ஆலோசனை உண்மையாலுமே ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. உங்ககிட்ட இப்போ ஒரு சூப்பரான கேள்வி கேட்க போகிறேன் சார். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு யானை மனிதர்கள் கிட்ட பேச முடிஞ்சா அது என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: என்ன தயவு செஞ்சு யானையாக இருக்க விடுங்கடா அப்படின்னு தான் கதறி அழும் இல்லை திட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவேக் சார் சொன்ன மாதிரி தெருவில் பிச்சை எடுக்கிறதுக்கும் இல்லைனா வந்து விழாக்களில் வந்து அலங்காரம் பண்ணி வைக்கவும் இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மாலை போடுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு யானையை வந்து என்னைய வந்து பயன்படுத்தாதீங்கடா, என்னை காட்டில் மட்டும் நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு தான் யானை சொல்லும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார், இந்த உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு எங்களோட நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம்னா என்ன சார்?
1: எத்தனையோ அனிமல்ஸ் இருக்குங்க, ஆனால் வந்து யானை வந்து என்றைக்குமே ஸ்பெஷல். எப்படி வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லும்போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்வாங்களோ, அந்த மாதிரி வந்து யானைகளுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கடலை கண்டா வந்து எப்படி என்றைக்குமே ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் வந்து களிரை கண்டாலும் நமக்கு என்றைக்குமே வந்து சந்தோஷம்தான். ஸோ அப்படி இருக்கிற யானைகளை வந்து நம்ம நிஜமாக நேசிப்போம், நிஜமாகவே பாதுகாப்போம். அதை பற்றின விழிப்புணர்வை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம வந்து அதை சொல்லுவோம். எல்லாமே வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கடவுளை உருவமாக அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்கள நிஜமாகவே நம்ம வந்து யானைகளுக்கான வாழ்வை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தை, நம்ம யார் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் அப்படி நம்ம நிஜமாகவே வந்து யானைகளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம்னா யானைகளை யானைகளாகவே வாழ விடுவோம். அதுதான் வந்து நம்ம யானைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு யானைகள் பற்றிய புரிதல்கள், யானைகளை புகைப்படம் எடுக்கிறதுக்கு தேவையான சில விஷயங்கள், அதே சமயத்தில் யானைகள் மற்றும் காடுகளோட பாதுகாப்பு பற்றியும் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம்மின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்.
1: இந்த யானைகள் தினத்தன்னைக்கு உங்கள் அனைவர்கிட்டையும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயங்களை, சின்ன ஒரு நாலேஜை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி சார். நேர்களே, நானும் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து டடாபாய் நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் எப்பயும் போல சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு தாயோட கதை, ஒரு மகனோட கதை. 23 வருடங்கள் பஞ்சாப்பில் கொத்தடிமையாக இருந்த மகனை அவங்களுடைய தாய் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது, விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அதற்கப்புறம் அவங்களுடைய கணவர் ராமமூர்த்தி, இவங்க ரெண்டு பேருமே 2 மகன்களோடு வாழ்ந்து வந்தாங்க. 2000 அந்த ஒரு காலகட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய பணி காரணமாக கோயம்புத்தூர் வந்து வராங்க, கோவைக்கு வராங்க. கோவையில் சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்போடு நிற்கிறாரு அவங்களுடைய மகன் பிரகாசம். அதற்கப்புறம் சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 வயசு இருக்கிற ஒரு சமயத்தில் வேலையை தேடி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்படி போன அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே போனார்னே தெரிலிங்க. பல வருஷங்களாக அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய இளைய மகன் பிரபு, இவங்களுடைய அப்பா அம்மா சுந்தரி, கணவர், இவங்க 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா அவரை அன்னையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகுதுங்க அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி 3 பேரும் தேடிட்டுருக்க ஒரு சமயத்தில், 23 ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்சாப்பில் கொத்தடிமையாக வேலை பார்த்து வர ஒரு தகவல் ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாக இவங்க கிடைக்குது. அதற்கப்புறமா அவரை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கதையை இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது இரண்டாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் மூன்றாவது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கதி சார்பாக அதை நினைக்கிறேன், இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அதற்கப்புறம் அவங்களுடைய கணவர், பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2000 அந்த ஆண்டில் கோவைக்கு ஒரு வேலை சம்மந்தமாக வராங்க, ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுடைய மகன்கள் வந்து அங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டு அவருடைய பெரிய மகன், மூத்த மகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரு 23 ஆண்டுகளாக அவர் எங்கே போனார் அப்படின்னு தெரியலைங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து புகார்லாம் கொடுத்து துளவுறதுக்கான முயற்சியெலாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய தாயார் பிரகாசம் காணாமல் போன நாள்லேருந்து நிறைய இடங்களில் தேடி இருக்கிறாங்க. தொலைந்து போன 2 மாதத்துக்கு பிறகு சென்னையிலிருந்து ஒரு முறை இவங்ககிட்ட பேசுறதுக்கு டெலிஃபோன் பூத் மூலமா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஒரு கடைக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கடையில் போயிட்டு பேசுறதுக்குள்ளே ஃபோனை வச்சுருக்காங்க பிரகாசம். அப்போ என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில் சரி நம்ம பையன் ஏதாவது ஒரு டீ கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையோ பார்த்துட்ருப்பாங்க, திரும்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலுமே இல்லை, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஃபோனும் வரல. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேதனையை கொடுக்குதுங்க. தினமும் அவங்க வந்து ரோட்லலாம் பயணிக்கும்போது யாராவது இவர் வயசில் இருக்கிற ஒருத்தர் படுத்திருந்தா நம்மளுடைய மகனாக இருக்குமோ, இப்படி சாப்பாடு இல்லாமல் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது அவங்களுடைய மகனாக இல்லாதப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்குங்க. ஐயோ மகன் என்ன பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் தேடுறதையே வந்து விடுறாங்க. எங்கேயாச்சும் பிரகாசம் நிச்சயமாக வந்து உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை வந்து தேத்திக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன, எப்படி பிரகாசம் திரும்ப இவங்க கூட வந்தார் அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா குழி தோண்டிட்டு இருக்க? எல்லாம் முக்கியமான வேலையை தான்டா. வேலையே இல்லாத உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குது?
2: அது ஒன்றும் இல்லைடா, டிரைவிங் லைசன்ஸு எக்ஸ்பைரி ஆகி போச்சு, குழி தோண்டி போதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் குழி தோண்டி போதைச்சிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி ஆனதை வீட்டில் வச்சிட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா பின்றாப்பா.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வருவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். விருதுநகரைச் சேர்ந்த சுந்தரி ராமமூர்த்தி, இவங்க இருவரும் தம்பதிகள். 2000 அவங்க வந்து பிழைப்பு தேடி கோவைக்கு வராங்கங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அங்கே படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் படிப்பு நிறுத்திட்டு அவருடைய பெரிய மகன், மூத்த மகன் பிரகாசம் கூலி வேலை செஞ்சுட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 இருக்கும்போது வீட்டை விட்டு வேலை தேடி வெளியே போயிடுறாருங்க. அப்போ அவர் வந்து காணாமல் போகிறாரு. ஆனால் எங்கேயாவது பையன் ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான், திரும்ப வந்துடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் தொலைவு பார்க்குறாங்க, அப்பையும் வந்து கிடைக்கலைங்க. எங்கேயாவது இவர் வயசில் இருக்கிற ஒருத்தர் ரோட்டோரமாக இருந்தால் நம்ம மகனாக இருக்குமா அப்படின்னு போய் பார்க்குறாங்க, அப்பையும் வந்து அந்த மாதிரி வந்து கிடைக்கலைங்க. ஒரு கட்டத்தில் தேடுறதையே வந்து விடுறாங்க அவங்களுடைய தாயார். உண்மையிலேயே அந்த ஒரு தருணம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய மகன் எங்கேயாவது அந்த உயிரோடு இருப்பான், ஏதாவது வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொரோனா காலம், நம்ம எல்லாருமே அந்த ஒரு டைமை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போ சுந்தரி அவங்களுடைய கணவர் வந்து இறக்குறாங்க. அதற்கப்புறம் தன்னுடைய மகனோட ஞாபகம் சுந்தரி அவங்கள வந்து சூட ஆரம்பிச்சிருக்குங்க. தன்னுடைய மகன் எங்கேயாவது வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிறாங்க. அதற்கப்புறம் பஞ்சாப் மாநிலம் அஜ்னாலா அப்படின்ற ஒரு ஊரில் 15 மேலாக பிரகாசம் கொத்தடிமையாக இருக்கிற ஒரு தகவல் இவங்களுக்கு வந்து தெரிய வருது. பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் இருக்கக்கூடிய அப்னா ஃபர் சேவா சொசைட்டி அப்படின்ற தொண்டு நிறுவனம் அவரை வந்து மீட்கிறாங்க. அவங்கள மீட்டு சுந்தரிக்கு வந்து அந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்களுடைய தாயாருக்கு வந்து கிடைக்குதுங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மன்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, விருதுநகரை சேர்ந்த சுந்தரி, அவங்களுடைய கணவர் ராமமூர்த்தி, அவங்களுடைய மகன் பிரகாசம், மூத்த மகன். ஒரு கட்டத்தில் அவருக்கு 16 வயசு இருக்கும்போது வேலை தேடி எங்கேயோ போகும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு தகவல் வருது. பஞ்சாப் மாநிலம் பட்டிலாவில் இருக்கக்கூடிய அப்னா பர் சேவா சொசைட்டி அப்படின்ற தொண்டு நிறுவனம் அவரை அந்த கொத்தடிமையிலிருந்து மீட்டு தகவலை சுந்தரி அம்மாவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் ஒருவருடைய உதவியோட கோவை மாவட்ட ஆட்சியர் அவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களோட உதவி மூலியமாக சுந்தரி அம்மா பஞ்சாபுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட 23 வருஷங்களாக அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியலைங்க. அவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டம் அவங்களுக்குள்ளார வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்க பையனுக்கும் வந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அங்கே போனதும் தன்னுடைய தாயும் பிரகாசமும் கட்டி அணைத்து அவங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவைக்கு வந்து வராங்க பிரகாசம். சுந்தரி அம்மா இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு வருது, தன்னோட பையன் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அவரை சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப ஒரு வருத்தமாகவும் கஷ்டமாகவும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. 16 வயசில் அவர் வந்து போனார். அப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல, இனி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய் வந்து நினச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: அர்ச்சனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, தன்னுடைய மகன் காணாம போகி ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப தன்னுடைய அம்மா கிட்டேயே வந்து சேர்ந்த ஒரு கதையை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ராமமூர்த்தி, அதற்கப்புறம் சுந்தரி, இவங்களுடைய மகன் பிரகாசம், அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. 16 வயசில் வேலை தேடி எங்கேயோ போகும்போது ஒரு இடத்துல கொத்தடிமையாக மாட்டிக்கிறார். பல வருடங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தன்னுடைய மகன் கொத்தடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு அமைப்பு வந்து மீட்டு திரும்ப கோவைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய தாயும் வந்து பஞ்சாப் போயிட்டு தன்னுடைய மகனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப தன்னுடைய மகன் வந்து சேர்ந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்குங்க. இவருடைய தம்பி, அவரும் தன்னுடைய அண்ணன் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாருங்க. அதாவது அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குள்ளார தான் இருக்கிறாங்க எல்லாருமே, ஃபேமிலி எல்லாருமே. திரும்ப கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். சின்ன வயசில் அவங்க அண்ணாவுக்கு இவர் வந்து எதுவுமே பண்ணலை, இனிமேலாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசைங்க. அதாவது ஊருக்கு போயிட்டு நண்பர்கள் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், கோயில்கள் சுற்றுலாத்தலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், அங்கே போய் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா பஞ்சாபில் பிரகாசமும் அவர்களும் வந்து பார்த்திங்க, பிரகாசம் வந்து அவர்கள் அவர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொத்தடிமையாக இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்து இருந்தாருங்க. ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா அவர் திரும்ப கூட வந்திருக்க முடியும். திரும்ப வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்கள ஒரு அமைப்பு, ஒரு தொண்டு நிறுவனம் மீட்டு கொண்டு வந்து திரும்ப தன்னுடைய அம்மாவோட சேர்த்துருக்குறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயங்க. உண்மையிலேயே வந்து இந்த கதை எல்லாரையுமே வந்து கலங்க வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. Thank you.